நேரம் 5:41. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோபனா பாடிய மகாலட்சுமி அஷ்டகம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 15 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

0: 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தின்றல். உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேறட்டும். காலை தின்றல் நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 10 இனியவை கூறல் அதிகாரத்தில் 4வது குறள். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறும் இன்னா சொலவர்க்கு. இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறும் இன்சொல்லவர்க்கு. யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் 6:04.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.
2: வாழ்க்கையை ரசித்து வாழ

0: வைகரையில் துயில் எழுவோம். தின ஒழுக்கம் என்பது நாம் காலையில் எந்த நேரத்தில் துயில் எழ வேண்டும் என்பதில் தொடங்குகிறது. வைகரையில் துயில் எழு என்ற ஔவையின் ஆத்திச்சூடி வரிகள் மானுடம் காக்கும் பொன்னான வரிகளன்றோ? விடியற்காலையில் அறிவியல் நிறைந்த பழக்க வழக்கங்கள் அல்லது மரபுகள் சிலவற்றை நாம் தெரிந்தும் தெரியாமலும் பின்பற்றியிருக்கிறோம். ஆங்கில பழமொழி ஒன்று, நேரத்துடன் உறங்கி நேரத்துடன் விழித்தெழுவது ஒரு மனிதனை ஆரோக்கியமான செல்வந்தனாக அறிவுள்ளவனாக மாற்றுகிறது என்கிறது. இப்படி அதிகாலையில் உறக்கத்தில் இருந்து விழித்து நலமுடன் வாழ்ந்து வந்த நம் மூதாதையர்களின் பழக்கத்தை நாம் இன்று இந்த மாறிவரும் நவீன உலகில் கைவிட்டு விட்டோம். அது இன்று பல்வேறு நோய்கள் உண்டாவதற்கு வழியமைத்துவிட்டது. நெடுநேரம் கழித்து எழுவதும் இயல்பாகிவிட்டது. அதனால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருப்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துவிட்டோம். வைகரை என்ற விடியற்காலையில் துயில் எழுவது தமிழர்களின் மரபாக இருந்ததை சிலப்பதிகாரம் ஊர்கான் கதையில் கூறப்பட்டுள்ளன. அதேபோல பக்தி இலக்கியங்களில் அதிகாலை எழுந்து இறைவனை வழிபடும் வழக்கத்தை ஆண்டாள் பாசுரங்களில் கூறப்பட்டுள்ளன. அதிகாலை எழுவது நமக்கு வேப்பங்காயாய் கசக்கும். ஆனால் அப்படி எழுந்துவிட்டால் நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இனிக்கும். அதிகாலை எழுவது என்பது வாழ்வியலில் மிகப்பெரிய நன்மையை பயப்பதாகும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நள்ளிரவு வரை அலைபேசி முன்னாலும் மடிக்கணினி முன்னாலும் காலத்தை போக்கிவிட்டு பிறகு கடமைக்கு தூங்க ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்மால் அதிகாலை எழ முடியவில்லை. இப்படி செய்வதால் நம் உடல்நிலை மனநிலை இரண்டுமே பாதிக்கப்படுகிறது. அதிகாலை நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் எழுந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடியது என சான்றோர்கள் கணித்திருக்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் நமக்கு அமைதியான மற்றும் எந்த ஒரு தொல்லைகளும் இல்லாத சூழல் அமையும் என்பதால் அன்றாட வாழ்க்கையின் கவன சிதறல்கள் ஏற்படாமல் வேலைகளில் முழு கவனம் செலுத்தலாம். காலையில் விரைவாக எழுந்து முக்கியமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அன்றைய நாளுக்கான இலக்கை அமைத்து மீதம் இருக்கக்கூடிய நாளை அதற்கேற்றவாறு செலவு செய்யலாம். அதிகாலை எழுபவர்கள் அதிக சுறுசுறுப்பாகவும் நேர மேலாண்மை திறன்கள் அதிகம் பெற்றவர்களாகவும் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். காலை விரைவாக நீங்கள் எழும்பொழுது தெளிவான மற்றும் எச்சரிக்கையான மனநிலையோடு அன்றைய நாளை துவங்குவீர்கள். தூக்கத்தில் இருந்து விழிப்புக்கு உங்கள் மூளை மாறும் சமயத்தில் உங்களுடைய நினைவாற்றல், கவனம் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன்கள் ஆகிய அனைத்தும் சிறப்பாக செயல்படும். அதிகாலை எழுந்து விடுவதால் நமது வழக்கமான வேலைகளை துவங்குவதற்கு முன்பு போதுமான அளவு நேரம் கிடைக்கும். இந்த சமயத்தில் நாம் தியானம், உடற்பயிற்சி செய்வது, காலை உணவை பொறுமையாக ரசித்து சாப்பிடுவது போன்ற ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் விஷயங்களை செய்யலாம். தொடர்ச்சியாக காலை எழுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் உடலின் உட்புற கடிகாரமும் அதற்கு ஏற்றவாறு தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ளும். நாம் அதிகாலை எழும் நபராக இருப்பதற்கு சுய ஒழுக்கம் தேவை. இரவு முன் தூங்கி காலையிலும் முன் எழுவோம். விலை மதிப்பில்லாத நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க இதைவிட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற முதுமொழிக்கேற்ப உடல் நலத்தை காக்க வைகரையில் துயில் எழுவோம். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் காலை தின்றல் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக பி. சுசீலா பாடியது

6:16 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஏ டி ஷெரீப் பாடியது.

6:23 அமைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

நேயர்களே, இன்று நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெறப்போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைகள், 8:50 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை, கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்

பொறுத்தலை நிகழ்ச்சியில கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும் 5-2 சித்திர செவ்வானத்தில் வெள்ளி மின்னல். கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 9:15 மயில் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் பலம் பழம்பெரும் நடிகை மாதுரி. நேரம் 6:35. இனி கேட்கலாம்

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமிதாக்சம், இதனை 50 மில்லி லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுனை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெப் 35 என்ற மருந்தை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும்

0: மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் ஒரு கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளையும் மேற்கொண்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3. மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம்.
0: அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கார்பாளையம் கே.எம். பழனிசாமி

0: குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திர செவ்வானத்தில் வெள்ளி மின்னல். கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம், ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கும். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
2: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக

0: சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பளுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும், மகளிர்

தேர்தலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு. நேரம் 6:55.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: நலமே விளைக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இரண்டாவதாக நிகழ்ச்சி இது. நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் போயிடுறாங்க, மது போதையில போயிடுறாங்க. சோ நாம இதுக்கு என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் தான் இதுல நிறைய விஷயங்களுக்கு காரணம்னு சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு டெய்லி அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு டெய்லி எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. டெய்லி போ, கிரவுண்டுக்கு போ, 1 hour எக்ஸசைஸ் பண்ணு. ஏதாவது கேம்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லைன்னாலும் அதை கிரியேட் பண்ணுங்க. ஒரு கராட்டே கிளாஸ், பாதுகாப்பான ஒரு விஷயம், அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கராட்டே கிளாஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகும், உடலும் ரொம்ப நல்லா ஒரு உறுதியாக இருக்கும், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா கூடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஜிம்முக்கு போகலாம். ஜிம்முக்கு போய் நிறைய ப்ரோட்டீன் பவுடர் அதெல்லாம் சாப்பிடாம நல்ல விதமாக ஒரு சீர்படுத்திக்க முடியும். சரியான ஒரு டயட்டீஷியன் கிட்ட சொல்லி டயட் எடுத்து, அது குடும்பத்துக்கே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பல மடங்கு ஆரோக்கியமாக நல்ல ஃபியூச்சரில் ஒரு அருமையான குழந்தைகளாக வளருவாங்க. அதே மாதிரி நம்ம அடிக்கடி அவங்ககிட்ட பேசுறது, ஒரு அவுட்டிங் போகிறது, ஃபேமிலியாக உட்காந்து பேசுறது, ஒரு சமயம் அம்மா அப்பாக்குள்ள சண்டைனா குழந்தைக்கு முன்னாடி தயவு செஞ்சு சண்டை போட வேண்டாம். அது உங்கள் ரூம்குள்ளே இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கான தனிப்பட்ட ஒரு இடத்த நம்முடைய ஆசாபாசங்களை கொஞ்சம் அது ப்ரைவேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு வராது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்பவுமே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். குழந்தைகளை கொண்டு போய் ஒரு ஜிம்லேயோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு விஷயத்துலையோ விட்டு பாருங்க. ஒரு மெடிடேஷன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மேக்சிமம் பிரச்சனைகளையும் நமக்கு தவிர்க்கும். அதே மாதிரி நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நாம் ஒரு சீரியல் பார்க்கணும், குழந்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கிறோம், குழந்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், அவன் ஒரு மொபைலோ இல்லை ஒரு ஐபேட் கையில் கொடுத்துட்டு அதை வந்து விளையாட்டும் அப்படின்னு நினைக்கிறதோ, ஒரு டேபை கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டும் நினைக்கிறதோ, கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி அதிலிருந்து ஒரு எஸ்கேபிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே சமயம் அது பலவிதமான மாறுதலுக்குள்ளே ஏற்பட்டு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி அவங்க மைண்ட் பிளாக் ஆகி மைண்ட் ஃபாகிங் ஆகி அவங்களுக்குள்ள கோபம் பயங்கரமான ஒரு, அதாவது யாருக்கிட்டையுமே அவங்க சரியாக பேச மாட்டாங்க. ஒரு அம்மா அப்பா நம்ம கூட வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இல்லை நமக்குள்ளே இருக்கிற நட்புகள் கூட அவங்க பழகிற விதம் எல்லாமே வேறுபட்டிருக்கும். நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய போனால் உடனே மாமா நல்லா இருக்கீங்களா, மாமா தாத்தா நல்லா இருக்கீங்களா, இப்படி ஒரு கணக்கு இருக்கும். அண்ணா நல்லா இருக்கீங்களா, தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. போனதுமே ஹாய் கூட சில குழந்தைய சொல்கிறதுல அவங்க வாட்டுக்கு தனியாக போய் அவங்க ரூம் போயிடுவாங்க, நம்மளை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அப்படி ஒரு உருவாங்க உட்காந்துருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இன்றைக்கி நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அப்போ நமக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸு இல்லை நம்ம தலைமுறையில் பெரிய வித்தியாசம், ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு நினச்சி விட்டுறோம். கிடையவே கிடையாது. நீங்கள் குழந்தைகளை நல்ல நட்பு மாதிரி பழகுங்க. அதற்கு மேலே ஒரு சமயம் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்குது. நம்முடைய மருந்துகள் நிறைய குழந்தைகளை வந்து நாங்கள் இதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். எங்களது இந்த கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆலோசனை மையம். அது தற்கொலை தடுப்பு, அதே மாதிரி குழந்தைகளுக்கான நேர்வழிப்படுத்துதல், பரீட்சை, எக்ஸாம் ஃபியர், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சரி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை காமிப்பாங்க. ஆனால் கவுன்சிலிங் எடுத்துக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு முதலையே ஒரு அட்வான்ஸாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எந்த விஷயம்னாலும் முடிந்த அளவுக்கு நாமளே சரி பண்ணணும், உணவில் சரி பண்ணணும், பயிற்சியில் சரி பண்ணணும். அதற்கு மேலே முடியலன்னா இருக்கவே இருக்குது நம்முடைய மருத்துவம். நன்றி நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: என்றும் நீங்கள்
1: குட் மார்னிங் FM Rainbow 103 கோவையில் இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட RJ ரேவதி பிரியா.

0: जानकी मंदिरम
1: ला ला ला ला ला ला ला ला ला ला ला
2: சூப்பரான மூணு பாட்டு கேட்டோம். முதல் பாட்டு நண்டு படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியது. ரெண்டாவது பாட்டு காவல் கீதம் படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடியது. மூணாவது பாட்டு நெற்றிக்கன் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த மூணு பாடல்களுக்குமே இசையமைச்சிருந்தார் இளையராஜா. நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திர சிவானத்தில் வெள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கற்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல்

0: விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
1: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
4: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத் இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்திநகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்ப்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கீங்க. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், திருப்பூரில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்டில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

கேட்ட பாட்டு ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர்.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: பொதுவாக மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதை நாம் பார்த்திருப்போம். இங்கிருந்துதான் கொசுக்கள் உற்பத்தியாகி மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற பல்வேறு நோய்கள் பரவுகின்றன. எனவே இந்த மழைக்காலங்களில் நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துள்ள டயர்கள், பூந்தொட்டிகள் ஆகியவற்றில் தண்ணீரினை அவ்வப்பொழுது மாற்றம் செய்து தூய்மைப்படுத்துதல் மிகவும் நல்லது. இதனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இந்த பொருட்களில் தண்ணீர் தேங்கி இதில் கொசுக்கள் முட்டையிட்டு பழுகி பெருகிவிடும். சுற்றுச்சூழல் நிகழ்வில் சுத்தம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதே போல நீர்நிலைகளிலும் சாக்கடைகளிலும் குப்பைகளை கொட்டுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும் கொசுக்கள் உற்பத்தியாவதை தவிர்க்க இயலும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி திறந்த நிலையில இருக்கின்ற கழிவு நீர் கால்வாய்களில் தண்ணீர் தேங்காமலும் குப்பைகள் சேராமலும் பார்த்துக் கொள்ளலாம். நம்மால் முடிந்த அளவு கழிவு நீர் கால்வாய்களை ஸ்லாப் போட்டு மூடிய நிலையில் வைத்திருக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடிநீர் தொட்டிகளை பாதுகாப்பாக மூடி வைத்திருப்பதன் மூலமாக கொசுக்களின் உற்பத்தியை தடுக்கலாம். ஏனென்றால் கொசு முட்டைகளிலிருந்து வெளியேறும் லார்வாக்களுக்கு அவை வளர நல்ல தண்ணீர் அவசியமாகின்றது. எனவே நாம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக கொசுக்களின் பெருக்கத்தை

0: குறைத்து நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திரச்சவானத்தில் வெள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம். 6 மணிக்கு பூச்செண்டு, இதில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம்.
3: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
4: உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம்.
3: அதலக்காய் சாகுபடி,

0: அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திரை செவ்வானத்தில் வெள்ளி மின்னல், கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம். 6:00 பூச்செண்டு, இதில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம்.
1: அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு காலையில 9:00 to 4:00 வெரைட்டி ஹால் ரோடு டவுன் ஹால் பகுதி, இதை சுற்றியுள்ள பகுதிகளில் கரண்ட் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி மின்சாரத்துறை அறிவிச்சிருக்காங்க.

நீர்கள் இதுவரை இணைந்திருந்தது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதை தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா.

இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னைக்கான கேள்வி, சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற புனித தலம் எது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா மொபைல் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800303 அப்படிங்கிற எண்ணுக்கு. உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். நிகழ்ச்சியில் முதல் பாடல்

0: படத்துல இருந்து ஏ ஆர் ரமண்டிய மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் டி கே கலா பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ரெயின்போ வைப்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சமீபத்தில் அப்படின்னு சொன்னோடனே 2026 ஜூலை 25 தான் இந்த தென்கொரியாவில் புஹான் நகர் நடைபெற்ற உலக பாரம்பரிய குழுவினுடைய 48th அமர்வின் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு முதல் போதனை வழங்கிய இடம்தான் இது. இந்த தளத்தில் தமேக் ஸ்தூபி, சவுகண்டி ஸ்தூபி, அசோகரனுடைய புகழ்பெற்ற சிங்கத்தூண் கொண்டுள்ள அருங்காட்சியகம், இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள் இங்க இருக்கு. பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு.

அவனுக்கு பசுமன் படத்துல இருந்து வித்யாசாகரனுடைய மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடி இந்த பாடல் கேட்டோம். பார்லா ஸ்ரீ வைரமுத்து. இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு பூச்செண்டு இதில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 ரெயின்போ வைப்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கான கேள்வி, சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற புனித தலம் எது? அதாவது புத்தராலேயே நான்கு முக்கிய பௌத்த யாத்திரை தலங்களில் ஒன்றா அடையாளம் காட்டப்பட்டது தான் இந்த இடம். அதே போல் அரச குடும்பத்தினர், மடாலயங்கள் மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவால் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்த புனித தலம். இதனாலேயே ஏராளமான ஸ்தூபிகள், கோயில்கள் மற்றும் விஹாரங்கள் கட்டப்பட்டன. இங்கே முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து தமேக் ஸ்தூபி இருக்குது. இது இந்த ஸ்தூபி பார்த்தீங்கன்னா புத்தர் தன்னுடைய முதல் சொற்பொழிவாற்றிய இடம். 42 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான உருளை வடிவ கோபுரமாக தான் இது இருக்குது. நாம கேட்டுட்டு இருக்கோம் இது FM Rainbow 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ்.

அறிவுள்ள பெரிப்பாடி படத்திலிருந்து ஆதித்தினுடைய இசையமைப்பில் ராஜகோபால், சுஜாதா மோகன், பி ஜி ஸ்ரீகாந்த் பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கே ராஜேஸ்வர். ரெயின்போ வைப்ஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கு சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தலாம். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, பிரமிளா சென்னையிலிருந்து, அதே போல அல்லிநகரம் எஸ் மகாதேவன், கோணமலை ஆனந்தன், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கலைஹேமா சண்முகசுந்தரம், மனோகரன் கரையாம்பாளையத்திலிருந்து, வீரதுரை அரியலூர்லிருந்து, ஐயனார் முதுகுடியிலிருந்து, ஜெய கிருஷ்ணாபுரம் சஹானா யோகவர்சினி, பிரபு ராஜபாளையத்திலிருந்து, அவினாஷி பிரபுதேவி, ஸ்ரீஷாய் ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டானிலிருந்து, திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா, குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, செந்தில் பிரபு திவ்யா பாரதி அவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க, களத்துப்புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், கணேஷ் திருமுகையிலிருந்து, ராஜப்பன் ஜெரி ஜெஃப்ரி, மல்லேகவுண்டன்பாளைய விமலா வேணுகோபால், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து, பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி, வெள்ளிக்குப்பம்பாளையம் நா முத்துக்குமார் ராதிகா குடும்பத்தார், குஹன் நஞ்சுண்டாபுரத்திலிருந்து, சண்முகசுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, திருப்பூர்லிருந்து ராமச்சந்திரன், இன்னும் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தலாம். கோவை ரத்னபுரி ராஜா முகமதும் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாமா? இது ரெயின்போ வைப்ஸ்.

வண்டி சோலை சின்ரசு திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். ஏ ஆர் அம்மன் டியோ மியூசிக்ல ஜெயச்சந்திரன் மின்மினி பாடி இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வைரமுத்து. ரெயின்போ வைப்ஸ்ல யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க? தேவனு, ஜோதிலட்சுமி, ராஜம்பாளையம், பாலசுப்ரமணியம், சூலூர், கணேசமூர்த்தி, ராமசாமி, சிவபாக்கியம், தேனி, ராதாகிருஷ்ணன், விஎம் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து விஜயகுமார், மாமகேஸ்வரி, கண்ணையன், ராமசாமி, ஜெகநாதன், கோகுல், கமலேஷ், லோகேஸ்வரன், கஞ்சப்பள்ளி, சண்முகம், சண்முசுந்தரம், கோவை ஜஸ்டின் திரவியம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், மலிகா மந்த்ராச்சலம், ஹோப் காலேஜிலிருந்து பிரணயாகுகன், சதீஷ் கோத்தகிரியிலிருந்து கோணவக்கரை கண்ணன், நங்கவல்லி ராஜாராம், ஆறுச்சாமி தடாகத்திலிருந்து சோமஸ் கந்தமூர்த்தி, கீதா வெங்கடேஷன், மூக்கனூர் சண்முகம், இவங்க எல்லாருமே கரெக்டான பதில் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. எல்லாத்தோட பதிலும் எல்லாத்தோட பேரும் படிச்சு நினைக்கிறேன். ரெயின்போ வைப்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு பாடல்

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ்ல விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்வி, சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற புனித தலம் எது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து யார் மறுபடியும் பதில் சொல்லியிருக்காங்க? ஹிதேந்திர தாஸ் அஸ்ஸாம் பகுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மதுக்கரையிலேருந்து பெரியாசாமி பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வர இந்த தலம் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் உலகம் முழுவதிலும் உள்ள பௌத்தர்களுக்கான யாத்திரை தலமாகவும் விளங்குது. பதில் சொல்லிடலாமா? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சார்நாத் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில். இந்தியாவினுடைய 45வது உலக பாரம்பரிய சின்னமா இது விளங்குது. பதில் சொன்ன எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: நேரம் 8:50. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டு விடலாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிற

0: அவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக மூணு வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடே கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

காதலன் படத்துல இருந்து ஏ ஆர் ரமணி மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடி இந்த பாடல் கிட்டும் பாடலா ஸ்ரீ வைரமுத்து. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம், அதனையும் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ். கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே ரேவதி பிரியா. நன்றி நேயர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார்.

0: தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெறலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 04222312103 அல்லது 04222317046. நிகழ்ச்சியில் உங்க கூட பயணிக்க இருப்பது ஆர்ஜே ரேவதி பிரியா. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருமயில இருந்து சோமு கலைவனி பேசுறேன்.
2: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கா? உங்களோட ஒரு பாடல் சொல்லுங்க.
3: அமரன் படத்திலிருந்து மின்னலை சாங் மேடம்.
2: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஜிவி பிரகாஷ்குமார் இசையில கார்த்திக் நேதா வரிகள்ல ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு அமரன் படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்டு இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜேந்திரன்.
0: உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: வேட்டை வேலை படத்துல இருந்து பார்த்த முதல் நாளே மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிங்க.

0: ஹார ஜெயராஜ் மியூசிக்கில் பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஒன்னிமேனன் பாடின பாட்டு வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து கேட்டோம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். இன்றைக்கி கோவை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்ற அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்காங்க. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: எங்கள் அன்பு சகோ ரேவதி பிரியா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இளைய காலை வணக்கத்துடன். தங்களோடு நேரலையில் மதுக்கரை பெரியசாம்.
0: உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: இன்றைக்கு பாலாவின் பரதேசி திரைப்படத்தில் இருந்து அவத்த பையா, தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் நமது பண்பலையில்.
0: ஓகே, கேட்டு ரசிங்க.

0: பரதேசி படத்துல இருந்த யாசின் நிசார், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடின பாட்டு வைரமுத்துவின் வரிகளில் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 9:20 நாம் இணைஞ்சிருக்கோமே. இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி. கோவை ரத்தனபுரியில் இருந்து ராஜா முகமது.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: பண்ணையாரும் பத்மனியும் என்ற திரைப்படத்தில் உனக்காக என்ற ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது அல்லவா சகோதரி?
0: ஓகே, அந்த பாட்டு
1: அந்த பாடல் எத்தனை ஒரு ராஜாமுதுக்காகவும் எனது அன்பு சகோதரர் அனைவர்களுக்காகவும்.
0: ஓகே, கேட்டு ரசிங்க.

0: பணியாரம் பத்மினியும் படத்தில் இருந்த வாலியின் வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பலராம், சந்தியா, எஸ்பிபி, சரண், அனு ஆனந்த் பாடின பாட்டு கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செஞ்சேரி மலை பச்சாக்கோணம்பாளையம், டி எம் செல்வராஜ்.
0: உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க
1: மேடம். உங்கள் சாய்ஸ் எனக்கு நல்ல பாட்டு.

0: பாண்டி படத்துல இருந்த ஷான் ரோல்டன் பாடின பாட்டு கேட்டோம். நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 9:31 நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இணைப்பில் இணையும் நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செஞ்சேர் ஐயம்பாளையத்திலிருந்து பாக்யலட்சுமி பேசுறேன்.
1: பாக்யலட்சுமி, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: விவேகம் படத்திலிருந்து ஒரு சாங் போடுங்க.
1: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல்கட்ட

கட்டுமான பணிகள் ஜூலை 17ஆம் தேதி வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒன்ல வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் டூல வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி.

0: റെയിൻബോ 103 കോവിലെ 9:37 നിമിഷത്തിലെ നാമണഞ്ചർക്കും എന്ന നിഹാഴ്ചി ഇത് ഉങ്കൾ ചോയ്സ് ഇത് ഉങ്കൾ ചോയ്സ് നിഹാഴ്ചയില്ല ഇനിയും അടുത്ത നിയർ
1: வணக்கம் வணக்கம் மேடம் நான் சேரன்மானக ராஜேஷ்
0: ஓகே உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க ராஜேஷ்
1: மேடம் நாணயம் எஸ்பிபி சித்ரா பாடின நான் போகிறேன் மேலிங்கிற
0: ஓகே உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிங்க

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடின பாட்டு தாமரையின் வரிகளில் தமிழ் இசையில் நாணயம் படத்துல இருந்து கேட்டோம். நீங்க கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானத்தில் வெள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 6 மணிக்கு பூச்செண்டு நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம். 9:45, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். நினைப்பில் இணையும் நேர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: உமாவதி பேசுறேங்க மேம்.
0: ஹலோ,
1: உமாவதி பேசுறேங்க.
0: ஹலோ, வணக்கம். இவங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடம்.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வந்தே மாதரம். வணக்கம். மதிப்புமிகுந்த அறிவிப்பாளர் தங்கை ரேவதி அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழிய நூறாண்டு. நான் கோவைக்கு மேற்கே தேவராஜபுரத்திலிருந்து, கோவை மாவட்டம், சுகம் ராஜா. எனக்கு வந்து 7ஆம் அறிவு என்னும் திரைப்படத்திலிருந்து, அதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலை போடுங்கள், எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ஜெயஹந்த்.

0: ஏழாம் அறிவு படத்துலேருந்து நான் முத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் மற்றும் மேகா பாடின பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டோம். அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க தேவராயபுரம்லேருந்து சுகம் ராஜா. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம்.
1: அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
4: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12:00 நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல எதனா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது எனி incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
3: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: FM Rainbow 103 கோவில நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டது இது உங்கள் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பயணித்தது ஆர்ஜே ரேவதி பிரியா. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில

அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான கலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குளம். உங்க கூட டிராவல் பண்ண ரெடியா இருக்கேன். நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். இன்னைக்கு எங்க? கரடிவாவிக்கு தான் போக போறோம். போலாமா பஸ்ல?

போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு கரடிவாவிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொன்னோம். கோயம்புத்தூர்ல இருந்து கரடிவாய் போறதுக்கு பஸ்ல தான் போனோம். ஆக்சுவலா பல்லடம் தான் வந்து சென்டர். பல்லடத்துல இறங்கி அங்கிருந்து கரடிவாவி பஸ்ல பஸ் பிடிக்கணும். கோயம்புத்தூர்ல இருந்து கரூர், திருச்சி, காங்கேயம் போற பஸ் எல்லாமே பல்லடம் போய்தான் போகுது. ஓகே வாங்க பல்லடம் போகலாம். ஃபர்ஸ்ட் பல்லடம் வந்தாச்சு. இங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம், அதாவது இங்க வந்து பஸ் வரும், அதாவது பல்லடத்துல இருந்து நம்ம கரடிவாவி போகணும், அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்றாங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஆகும், நீங்க வெயிட் பண்ணி தான் கரடிவாவிக்கு போக முடியும், பஸ் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்றாங்க. அதுக்குள்ள இங்க என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா? இங்க ஒரு சர்ச் இருக்குங்க. இது ரொம்ப வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னாரு. இந்த சர்ச்சில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, போர்டிங் ஸ்கூல், அதாவது வெளியூர்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தி படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறாங்களாம். அதே போல வெளிநாடுகள்ல இருந்து இங்க டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்றாங்களாம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் இருக்கு, குண்டம் இறங்குவாங்களா இங்க. அதே போல சர்ச்சுக்கு போற வழியிலேயே ஒரு பொங்காளியம்மன் கோயில் இருக்கு, மாகாளியம்மன் கோயிலும் இருக்குங்க. சமீபத்துல தான் இங்க வந்து கும்பாபிஷேகம் நடந்ததா சொல்றாங்க. வாங்க அங்கேயும் போய் ஒரு ரெட்டு போயிட்டு வந்துடலாமா? பொங்காளியம்மன் கோயிலில் வந்து அந்த காம்பவுண்ட் தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சப் கோர்ட் கூட இருக்குங்க. கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிறைச்சாலை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட இருக்குது. நகராட்சி அலுவலகம் இது எல்லாமே இருக்குது. டைம் போனதே தெரியல. நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து கரடிவாவை வந்து கூட்டிகிட்டு போகாதட்டிருக்கு, இன்றைக்கி பல்லடத்தையே சுற்றி காமிச்சிட்டு போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை பஸ் வந்துட போகுது, வாங்க பஸ்ஸை பிடிக்கலாம். எஸ் பஸ் வந்தாச்சு. நம்ம கரடிவாவி போற பஸ்ஸே வந்துருச்சு. போற வழியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபர்னிச்சர் கடைகள்லாம் பார்க்க முடியுதுங்க. அதுக்கடுத்து கோழிப்பனையா இருக்கு. கொஞ்சம் தூரம் போனோன்னே ரொம்ப கோழிப்பனையா தான் இருக்கு. இங்கிருந்தே கோழிப்பண்ணை ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஊரை தாண்டிதான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. போற வழியில கோழி ஆராய்ச்சி நிலையம் கூட இருக்குங்க. ஃபர்னிச்சர் கடைகள் போற வழியில நிறைய ஆவாரம்பூ கூட பூத்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கருவேல மரங்கள் நிறையவே இருக்கு, கோழி பண்ணைகள் நிறைய இருக்கு, அங்கங்க தென்னந்தோப்புகளும் இருக்கு. நிறைய இடங்கள்ல மக்காச்சோளம், வெள்ளை மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, மஞ்சள் அந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதே போல கரடிவாவி வந்தாச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு வழியா வந்துட்டோம். எஸ் பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் தாங்க எனக்கு தெரியுது. ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்கு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாலு ரோடு போகுதுங்க இங்கிருந்து. இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு ரோடு போகுது. எந்த வழியில போறதுன்னு தெரியல. நான் போய் கேட்டுட்டு உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் இன்னைக்கு போவோமா ஊர்குளம் நிகழ்ச்சியில நம்ம வந்து இங்க போயிட்டு இருக்கோம். கரடி வாவிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரடிவாவி வந்தாச்சு. 4 ரோட்ல நம்ம நிக்கிறோம். 4 ரோட்ல எங்க போய் போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு பக்கமா போனோம்னா சிலக்கரசல் வருமாமா, தெற்கு பக்கமா போனோம்னா விண்ணநாயக்கன் பாளையம், வடக்கு போனோம்னா வடக்கு பக்கமா போனோம்னா சூழூர் வழியா கோயம்புத்தூர் போற ரூட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்பதான் பல்லடத்துல இருந்தே கரடிவாவிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்குள்ள கோயம்புத்தூர் போற ரூட்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பொதுவா சொன்னாங்க அப்படியே ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல், அதாவது கால்நடை மருத்துவமனை வந்து இங்கே இருக்கு. இது ரொம்பவே பெருசாக இருக்குங்க. அதாவது

ஆடு மாடு கோழிகளுக்கு இங்கே தான் வந்து வைத்தியம் பார்ப்பாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து நிறைய மாடுகள் ஆடுகள் கோழிகள் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஊருக்குள்ளே வெள்ளைச்சோளம் வந்து பயிரிடுறதா சொல்கிறாங்க. அது தவிர தக்காளி செடி இருக்கு, அதுக்கப்புறம் மிளகாய் செடி இருக்கு, கொத்தமல்லி பார்க்க முடியுது, கருவேப்பிலை போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து விவசாயம் தானாமா, கிராமந்தான் இது, தென்னை விவசாயம் அதிகமாக பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நிலத்தை வந்து ஃப்ளாட் போட்டு நிலத்தை வந்து விற்கிறாங்க, அது எல்லாமே நாம் பார்க்கறது தான். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னார். ஏன்னா ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்காராம். அப்போது அவரோட ஊரோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கமாக அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, அதுக்கு கூட பல்லடம் தான் வரணுமாங்க. பல்லடத்துல எப்போ சந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கட்கிழமை தான் சந்தை போடுவாங்களாம். இந்த ஊர்ல நிறைய விவசாயம் பண்றதால விவசாயம் சம்பந்தமா, அதாவது அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸும் பல்லடத்துக்கு தான், அங்க போகணும் அப்படின்னா பல்லடத்துக்கு தான் போகணுமா. ஓகே, நம்ம வந்து இப்போது கரடிவாவியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து பாட்டு கேட்டு வாங்க, அதுக்குள்ளே இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நான் விசாரிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா?

போவோமா உங்களம் கரடி வாவில தான் நம்ம இருக்கோம். முக்கியமா இங்க இருக்கிற அந்த மக்களினுடைய தொழில் அப்படின்னு சொல்ல போனா சிறு குறு விவசாயிகள் தாங்க இங்க அதிகமா இருக்காங்க. இப்போ சமீபத்துல ஒன்னு ரெண்டு ஃபேக்டரிஸ் கூட இங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. இங்க ஒரு லைப்ரரி கூட இருக்குங்க, வெயிட் பண்ணலாம், உள்ள போய் பார்க்கலாமா? அமைதியாக வாங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த லைப்ரரி, அதாவது இங்கே இருக்கிற லைப்ரரியன் சொன்னார், பல்லட மாவட்ட அளவிலான சிறந்த நூலகங்களில் இந்த கரடிவாவி கிளை நூலகம் 5 வருஷமாக முதல் இடத்துல இருக்காமாங்க. சூப்பர் இல்லையா? ஓகே, நீங்களா கொஞ்சம் நேரம் போய் லைப்ரரியில் கொஞ்சம் புக்கு படிக்கிறதுனா படிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன். ஆனால் டைம் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு, ஒரு கோயில் கூட இருக்குங்க. அது பேர் என்னமோ சொன்னாங்க, எஸ் கரிய காளியம்மன் கோவில் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க. ஒரு அழகான கிராமத்துக்கு போன ஒரு ஃபீல் கிடைச்சிருக்குங்க. டைம் போனதே தெரியல இல்லையா?

ஒரு அழகான கிராமத்துக்கு போன ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. கரடி வாவி, அதாவது போவோமா ஊர்குலம்ல, நம்ம கரடி வாவிக்கு தான் இன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். கரடி வாவில நின்றுட்டு இருக்கோம், அந்த ஃபீலோடய நம்ம பஸ் ஏறலாங்களா? இன்னொரு நாள் இன்னொரு இடத்துக்கு நம்ம போகலாம். உங்களுடன் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே என் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நயாண்டி மேளம். மாலை 6 மணிக்கு பூச்செண்டு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் இரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இசை நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. இயந்திரமயமாகி உள்ள இன்றைய சூழலில் நம் அலுப்பூட்டும் வாழ்வை 7 ஸ்வரங்களாலான கலைடாஸ்கோப் இசையால் நம் வாழ்வை வண்ணமயமாக்கும் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் உருவான சில பாடல்களை இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். பள்ளி பருவ காதலர்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டாலும் கேட்கும் நம் அனைவரையும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல அமைந்த உமா ரமணனின் குரலில் இந்த பாடல் கேட்பது மேலும் இனிமை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராகதேவன் இளையராஜா அவருடைய மனைவி ஜீவா அவர்களின் நினைவாக எழுதியது. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது என்கிற வரிகள் இதயத்தை கோவிலாக நினைத்து வழிபடுபவர்களுக்கு இது ஒரு வாழ்த்து பா

எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் ராணமும். வாழ்நாள் எல்லாம் உன்னோடுதான் வாழ்ந்தாலே போதும் என்று இளையராஜா அவர்கள் பாடும்போது, அவருடைய பாடல்களை கேட்டு கிறங்கி வாழ்ந்தாலே போதும் என்று நம் அனைவரையும் சொல்ல

நமக்காக ஒரு தேவதை பியானோ வாசித்து கொண்டிருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட உணர்வை அளிக்கும் இந்த பாடல் 1980 மகேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான ஜானி படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் ஜென்சி பாடியது. காதல் அரும்பிய பெண் ஒருத்தி பியானோ வாசிக்க அவருடைய பிரத்யேக ரசிகன் அங்கிருந்து கேட்டால் அவனுக்கு என்ன தோன்றுமோ அதே தான் இந்த பாட்டில் காட்சியாக்கியிருப்பார் மகேந்திரன். பியானோ வாசித்து கொண்டே சற்று முன்னகர்ந்து மாடிப்படியில் அமர்ந்திருக்கும் தன் உதவியாளரை பார்த்து ஒரு வெட்கு சிரிப்பு சிரிப்பாரே ஸ்ரீதேவி. அந்த சிரிப்பு ஒரு மனித பிறவிக்கு எப்படி சாத்தியமாயிருக்கும் என்று வியந்தால் அதுதான் டைரக்டர் மகேந்திரன் அவர்களின் டச். இசைஞானியின் இசை மேதமை இந்த பாடலில் ஜென்சியின் குரல் வழியே நமக்கு புலப்படும்.

ஒரு பாடல் ஒரே நேரத்தில் காதல், பிரிவு, வலி என இப்படிப்பட்ட கலவையான உணர்வை அளிக்கும் என்றால் அது இந்த பாடல்தான். கடல் வானம் கூட நிறமாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது என்கிற கவிஞர் வாலியின் வரிகளில் கே ஜே யேசுதாஸின் மென்சோகம் இழையோடும் குரலில் கேட்கும்போது நம் மனம் தன்னிலை மறக்கும்.

0: நேர்களே, இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான சில பாடல்களை கேட்டு ரசித்தோம். இசைக்கு மட்டுமே நம் மனதின் வலிகளை ஆற்றுப்படுத்தும் ஆற்றல் உண்டு. எங்கோ காற்றில் மிதந்து வரும் ஒரு பாடல் நம் மனதில் கவலைகளை மறக்க செய்தால் அது வரம். அத்தகைய இனிமையான பாடல்களோடு என்றும் இசையால் இணைந்திருப்போம். எஃப்எம் ரெயின்போ 103 இதுவரை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் பிரிய சகி ஜெயப்ரியா. நன்றி நேயர்களே.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறை

0: துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஒய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். தினமுமே இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் ஒரு நேயர் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, அந்த வகையில இன்றைக்கான நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் மேடம்.
4: எவ்வளவு நாளா ராதாகிருஷ்ணன் நீங்க எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க?
5: நான் ஒரு 15 வருடங்களா கேட்டு இருக்கேன் மேடம்.
4: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் விரும்பி கேக்குறீங்க?
5: ரெயின்போ வைப்ஸ் கேப்பேன் மேடம். அதே போல போவோமா ஊர்வலம், வசந்த இல்லம், கவிதையும் கவனமும் நிகழ்ச்சி, மயிலிறகு நிகழ்ச்சி, அப்புறம் கோவை பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விரும்பி கேப்பேன் மேடம். அதே நியூஸ் ஆன் ஆர் ஆப் மூலமும் கேட்டு இருக்கேன்.
4: இன்னைக்கு நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பங்கெடுத்துருக்கீங்க இல்லையா, என்னென்ன விருப்ப பாடல்கள் நீங்க கேட்க போறீங்க
5: மேடம்? ராஜாஜி ராஜா படத்திலிருந்து மலையாள கரையோரம், அந்த பாடல் மேடம்.
4: சரிங்க.
5: ரெண்டாவது பாடல் வந்து நீங்கள் கேட்டவி படத்திலிருந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை.
4: சரிங்க.
5: மூன்றாவது பாடல் வந்து வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து உன்னை போல ஒருத்தர், அந்த பாடல்.
4: அடுத்த பாட்டுங்க.
5: அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வெற்றி நிச்சயம், அந்த பாடல்.
4: சரிங்க.
5: ஐந்தாவது பாடல் வந்து உதயகீதன் திரைப்படத்திலிருந்து சங்கீத மேகம், அந்த பாடல்.
4: ஓகே, நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் வளம் வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையோட.
5: மிக்க நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி.
6: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன்.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூறிக்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்க?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: PM Jai अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இன்னைக்கு நம்ம இன்றைய நேர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு தன்னோட விருப்ப பாடல்களை கேட்டாங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன். இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியில கலந்துக்க விருப்பப்படுறீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கறதும், உங்களோட பேர் மற்றும் உங்களோட மொபைல் நம்பர், உங்களுக்கு பிடிச்ச 5 பாடல்களையும் நீங்க அனுப்புங்க. அதே மாதிரி நிறைய நேயர்கள் ஒரே நாள்ல அனுப்புறதுனால உங்களை வந்து அடுத்தடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு நேயர் தான் கூப்பிட முடியும் இல்லையா, அதனால அடுத்தடுத்து கூப்பிடுற வரைக்கும் பொறுமையா காத்திருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் IAS அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் July 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் July 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ். சின்ன சின்ன பார்வைகள்லேயே ஆயிரம் உணர்வுகளை வரையும் காதல், அந்த மென்மையை இசையாக்கிய பாடல். தேன்நிலவு படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம்.

கேட்ட பாட்டு தேனிலவு படத்தில் இருந்து ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியிருந்தார் சுசீலா. இளமையின் துள்ளலும் உற்சாகமும் கனவுகளும் இசையாக ஒழிக்கும் பாடல் தெய்வப்பிறவி திரைப்படத்திலிருந்து காளி வயசு.

கே ஜமுனா ராணி பாடின பாட்டு ஆர் சுதர்சனம் இசையில தெய்வப்பிறவி படத்துல இருந்து கேட்டோம். நகைச்சுவையோட சிந்திக்க வைக்கிற பாடல்கள் காலத்தை கடந்தும் ரசிக்கப்படுது. அப்படிப்பட்ட பாடல்கள்ல ஒண்ணு சந்திர உதயம் திரைப்படத்திலிருந்து காசிக்கு போகும் சன்னியாசி.

அவதி படுபவன் படு சம்சாரி கபானியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு கா

0: பக்தியின் வடிவும் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவும் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெறிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் மலரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் திரிந்திட தகுமோ. இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோகி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோகி.
2: மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாட்டு வாலியின் வரிகளில் சந்திரோதயம் படத்திலிருந்து கேட்டோம். கற்பனைக்கும் இசைக்கும் எல்லைகள் இல்லை என்பதை நிரூபித்த காலத்தால் அழியாத திரைப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதிலிருந்து உற்சாகம் பொங்கும் உல்லாச உலகம்.

கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து பூதைய பிரிச்சி கொட்டுமடா. கிடைத்தது நீயும் வாரி இறச்சா, கிட்டாத சுகமே இல்லையடா. கெட்டாகவே கெட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே. செய்யட செய்யட செய்யடா நீ டெல்டா, செய்யட செய்யட செய்யடா.

0: ஆசை நிறச்சு போனதினாலே ஆசை நிறச்சு போய்விடுமா, வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா, காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவித்திடணும், செய்யட செய்யட செய்யடா நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்ட நைசாக பேச, பைசாவை கண்ட நைசாக பேச பலரக பெண்கள் வருவாங்க பக்கத்தில் வந்து, பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க. பட்டான மேனி பட்டான மேனி பட்டால இன்பம், மெய்யட மெய்யட மெய்யட நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா, செய்யடா செய்யடா செய்யடா செய்யடா, செய்யட செய்யட செய்யடா நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா நீ ஜெல்தா, செய்யட செய்யட செய்யடா.
1: 11:50 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிளாசிக்ஸ், தேவம் ரெயின்போ 103 கோவை. கிராமத்து மண்வாசனையும் நகைச்சுவையும் நாட்டுப்புற இசையின் துள்ளலும் ஒன்றாக சேரும் போது கிடைப்பது தனி ரசனை. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்தில் இடம்பெற்ற முத்துக்குளிக்க வாரிகளா.

எல்லாரீஸ்வரி டி எம் சவுந்தரராஜன் எம் எஸ் விஸ்வநாதன் பாடின பாட்டு. அனுபவி ராஜா அனுபவி படத்துல இருந்து கேட்டோம் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 11:54 நாம் இணைஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். தமிழின் மண் வாசனையும் கவிதையின் மென்மையும் இசையோடு கலந்தால் அது என்றும் அழியாத நினைவாக மாறிவிடும். பாகப்பிரிவினை படத்திலிருந்து தாழையாம்பூ.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் ஆர்ஜே ரேவதி பிரியா.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நம்ம வசந்த இல்லம்ல இன்னைக்கு வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்கள். அவங்களை உங்க சார்பா வரவேற்போமா? வெல்கம் மேடம், வெல்கம் டு தி ஷோ.
3: அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களோட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: தட்ஸ் நைஸ். இப்ப ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல, மற்றையவை கல்விதான் பெரிய செல்வம் இல்லையா? அதான் கல்வி சாலைகளை வைக்கிறது வந்து அவ்வளவு ஒரு சாதாரண காரியம் இல்லை. அந்த காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்தது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஒன்னு ரெண்டு இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருந்தது, கான்வென்ட்னு சொல்லுவோம். அதுல கூட ஒரு நீட் டிசிப்ளின்டா தான் நடக்கும். ஆனா அந்த டேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 10-20 குழந்தைங்க அங்க படிப்பாங்க. அப்புறம் அப்படியே எல்லாம் மாறிச்சு, நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சது. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கரிக்குலம், ஒரு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஆங்கிலோ இந்தியன் போர்டு, இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் அதுல இந்த மாதிரி இருந்தது. சோ ஒரு ஸ்கூல் ரன் பண்றது எத்தனை விதமான சேலஞ்சுங்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அது எடுத்து நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம இங்கேன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கூல், அது ஒரு கட்டடம், உள்ளுக்குள்ள டீச்சர்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்க வருவாங்க, ரொட்டீனா மணி அடிக்கும், ஸ்கூலுக்கு வருவாங்க, போவாங்க, பரிசு எழுதுவாங்க, இவ்வளவுதான். ஆனா ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்கூல்ல இந்த கட்டடம் எழும்புறதுல இருந்து உள்ளுக்குள்ள அந்த சிலபஸ் டிசைன் பண்றதுல இருந்து அந்த இதுல அப்ரூவல் ரெக்கக்னிஷன், உங்க ஸ்கூலுக்கு ரெக்கக்னிஷன் வாங்கறதுல இருந்து பெரிய விஷயங்கள் அதெல்லாம். இப்ப உங்ககிட்ட அதை எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நீங்க உங்க ஸ்கூல பத்தி சொல்றீங்க, இந்த ஸ்கூல் எப்ப ஆரம்பிச்சீங்க?
3: ஆக்சுவலி நம்மளோட ஸ்கூல் வந்து 2012 வருடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆக்சுவலாக அது ஒரு பிளே ஸ்கூலாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏன்னா நம்ம குழந்தைங்களை வந்து எந்த அளவுக்கு கேர், மேக்ஸிமம் வந்து பிளே ஸ்கூலில் ஆரம்பித்தா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டடாக ஒரு ஸ்கூல்னா அதை வந்து வீடுங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் எடுத்துக்கக்கூடாது. கல்வி கற்றுக்கக்கூடிய நிலையமாக அவங்க உள்ளே வரும்போது எவ்வளோ

0: அட்டென்ஷன் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு, அவங்க அதை பிடிச்சு வரணும். எப்போவுமே ஒரு ஸ்கூல்னா அவங்க வந்து ஒரு பாடம் கற்றுக்க கூடிய இடமா மட்டும் கன்சிடர் பண்ணாமல் அந்த இடத்துக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபீலில் வரணும். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டை கொடுக்கணுங்கிற ஒரு காரணமாக நாங்கள் வந்து ஒரு பிளே ஸ்கூலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆதிரா ஸ்கூலில்
1: 2012 பிளே ஸ்கூல், எத்தனை வருஷம் அது பிளே ஸ்கூல்?
0: ஆல்மோஸ்ட் 2018 வரைக்குமே பிளே ஸ்கூலாக மட்டுமே அதை நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம். 2018 ஆஃப்டர் கோவிட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்ககிட்ட முன் வச்ச ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பிளீஸ் தயவு செய்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க மேம். ஏன்னா நல்லா இருக்கு ஒரு விஷயம் வந்து, ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு மற்றவங்ககிட்ட ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறதுங்கிறதே இந்த காலத்துல ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாரும் வெளியே போன ஒரு யூகேஜியோ இல்லை இந்த பேசிக் ஸ்கூலிங் முடிச்சுட்டு வெளியே போன எல்லா பேரண்ட்ஸும் எங்ககிட்ட சொன்ன விஷயம், பிளீஸ் இதை வந்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சுட்டு போனாங்க. ஸோ மோர் ஆர்லெஸ் அந்த ஒரு 5 இயர்ஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கேட்டுட்டே இருந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை வந்து அப்கிரேடேஷனுக்கு கொண்டு போனோம்.
1: இப்போ அதுக்கு ரெகக்னைஸ்டு ஸ்கூல்.
0: எஸ் மேம்,
1: சிபிஎஸ்சி ரெகக்னைஸ்டு,
0: சிபிஎஸ்சி ஸ்கூல் தான்
1: ரெகக்னைஸ்டு. இப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு சிலபஸ்லேருந்து அதை ரன் பண்ணுறது வரைக்கும் அந்த சின்ன டிஃபரன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அதை அந்த ஸ்கூல் அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருந்ததா?
0: இல்லை மேம், ஆக்சுவலி கஷ்டமாக இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் ப்ராக்டிஸ்ட் இன் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆல்ரெடி. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு கரிக்குலத்தோட பேசிக் அந்த பேஸ்மெண்ட் என்ன, அதோட டெப்த் எவ்வளோ, அதை எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியும், அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிற நாலேஜ் நமக்கு இருக்குங்கும்போது நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாஃப்ஸும் ஆகட்டும், ஜென்ரலாக ஒரு ஸ்டாஃப்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள எடுத்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக அவங்களோட திங்கிங்கில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். கண்டிப்பா ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு காமன் ஒரு பர்சன் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஒரு தாய் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா தாய் கொடுக்கற சாப்பாடு நிறைய அந்த குழந்தைக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு பிளான் பண்ணி எல்லாத்தையும் மசிச்சு கொடுப்பாங்க. சேம் அதேதான் ஒரு டீச்சர்ஸ்ங்க போற அந்த குவாலிட்டியில இருக்கணும் அவங்க. அப்ப அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் நாங்க கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு
1: இது வந்து கொடுக்கறோம். ஒரு 2018 அதுக்குள்ள இந்த ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும், இந்த ஸ்கூலுக்கு தேவையான ஃபேக்கல்ட்டில இருந்து எல்லாரையும் எடுக்கணும் இல்லையா, ரெக்ரூட் பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங் இப்போ சொல்றதை பார்த்தா ட்ரைனிங், அப்புறம் இந்த ஒன்ஸ் கரிக்குலம் டிசைன் பண்ண அப்புறம் அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாதிரி கொடுப்பீங்க, அதெல்லாம் கொடுத்தீங்க, அது எவ்வளோ ஒரு டீடியஸ் ப்ரொசீஜர் இல்லையா அது?
0: எஸ் மேம், ஆக்சுவலி அந்த பிளானை நாங்கள் முதலே முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி வீக் வி வில் கிவ் த ட்ரைனிங் டு த டீச்சர்ஸ். அவங்க 1 வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் போர்ஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே நாங்கள் முதல்ல சாட்டர்டேஸே உட்காந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதோடு இல்லாமல் இப்போ மற்ற ஸ்கூல்ஸில் பிளானிங்கோட மட்டும் முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லி என்ன மாதிரி டைப் ஆஃப் மெத்தடில் கொண்டு போகிறாங்க, ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸை எதை யூஸ் பண்ணுறாங்க, எந்த கண்டென்ட்டுக்கு எந்த டாப்பிக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட சேம் மெத்தட்ஸே நம்ம ஃபாலோ பண்ணால் குழந்தைங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ ஒரே டாப்பிக்கையே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி டீச் பண்ணால் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ்க்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணும் கிட்ஸுக்கிட்ட, அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டைமும் எங்களோட ஐசைட்குள்ளே இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ அது வந்து குழந்தைங்களோடையும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அட்டாச்மெண்ட் உருவாக.
1: இது வந்து அப்புறம் இதெல்லாம் நீங்க இதுக்கு அப்புறம் ஒன்ஸ் டெவலப் ஆன அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதோ ஒரு அஷூரன்ஸ் உங்க ஸ்கூல் கொடுத்துருக்கோம், ஏதோ ஒன்றில் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதனால தான் பேரண்ட்ஸ்க்கு ஏன் நீங்கள் வந்து இதை ஒரு முழு ஸ்கூலை கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. எந்த இடத்துல நீங்கள் மற்ற ஸ்கூலோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க? ஐ மீன் நான் பிளே ஸ்கூல்லேருந்தே கேட்குறேன், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லை, ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த வார்த்தையை கேட்டிருக்க முடியும் இல்லையா? எப்படியோ நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்க பேரண்ட்ஸை, ஏதோ இடத்துல நான் கொடுக்கறது பெஸ்ட் அப்படிங்கிறது. அது எந்த பாயிண்டில் நடந்தது, எந்த இடத்துல இல்லை எந்த ஃபீல்டில் நடந்தது?
0: எந்த ஃபீல்டில் நடந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குழந்தைங்கும் போது எல்லாருக்குமே இந்த காலத்தில் மேக்ஸிமம் வீட்டில் வந்து ஒரு குழந்தை மேக்ஸிமம் 2 குழந்தை இருக்கிறதே அதிசயமாக இருக்குது. இந்த ஒரு காலகட்டங்களில் அவங்களோட அந்த ஒரு 2.5 இயர்ஸ் பேபியை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை தாண்டி நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நாங்கள் உணர்ந்தோம். அப்போ நம்ம குழந்தை அவங்க குழந்தைங்களை நம்மக்கிட்ட அனுப்பும்போது மேக்ஸிமம் அட்டென்ஷன் அதிகமாக, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ப்ளஸ் கேரிங். ஏன்னா ஒரு குழந்தை உள்ளே வராங்கன்னா ஒரு 8:30 or 9 o'clock வந்தது அப்புறம் அவங்க ஈவினிங் ஒரு 3 o'clock ரிட்டர்ன் போறது வரைக்கும் எல்லா பாயிண்ட்லயும் நாங்க ரொம்ப அவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்தோம், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தது, ப்ளஸ் கேரிங் இஸ் த உங்களுக்கு செகண்டரி தான் எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் இஸ் த அட்டென்ஷன் கேரிங். அவங்க வந்து
1: சேஃப்டி,
0: சேஃப்டி இஸ் த மெயின் திங் மேம். ஆக்சுவலி அந்த கேரிங்ல இது எல்லாமே
1: அந்த கேர்லயே வருது,
0: கேர்லயே எல்லாமே வந்துடும்.
1: நீங்க ஒரு பாயிண்டா சொல்றீங்க, அதை நான் மனசுல வச்சுக்கிறேன்.
0: சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஏன்னா ஒரு அந்த டைமிங் அவங்க உள்ள வரும்போது, இப்ப ஒரு கேப் அலர்ட் பண்ணுவோம்,
1: என்வரன்மெண்ட்
0: என்வரன்மெண்ட்
1: கம்பல்சரி அவங்களுக்கு வந்து

0: ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ப்ரொடெக்டட் என்வரன்மெண்ட்டாகவும்
1: இருக்கணும்
0: வித் ஆல் க்ரீனரிஸ் எல்லாமே.
1: திஸ் இஸ்
0: என்வரன்மெண்ட்ல எல்லாமே வந்துருது
1: எல்லாமே. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணும், அந்த வென்டிலேஷன் இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்து டீச்சர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி வேயாக இருக்கணும். அவங்க வந்து எப்படி அம்மா கிட்டையும் ஒரு வீட்டில் இருக்க ஒரு பர்சன் கிட்டையும் பழகிற மாதிரி டீச்சர்ஸும் ரொம்ப கைண்டாக அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணணும்.
0: டீச்சர்ஸ், சப் ஸ்டாஃப் எல்லாருமே
1: எல்லாருமே முதல்ல அந்த குழந்தைங்க தான் என்ன நினைக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்ல தெரியணும். அவங்களே வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்குரிய ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும், அவங்கள வந்து நம்ம அதோ அலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம், நிறைய என்விரான்மெண்ட் ப்ராப்பரா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்க எங்ககிட்ட அடாப்ட் ஆவாங்க. அந்த அடாப்டேஷன் பீரியடும் ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்கூல்லையும் ரொம்பவே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட்.
0: இது வந்து ப்ரீ ஸ்கூல், அதாவது பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு, இதை பிளே ஸ்கூல்ல இத்தனை விஷயங்களை நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க, அதனால அந்த அஷூரன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சு அடுத்தது பெரிய ஸ்கூலா நீங்க டெவலப் பண்ணுங்க.
2: வல்லுநரின் வார்த்தை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடிக் கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: இப்ப பெரிய குழந்தைங்களை அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட ரன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த அடலசன்ட் ஏஜுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ற, இது வந்து கோஎட் ஸ்கூல் இல்லையா?
2: கோஎட் ஸ்கூல்.
1: இப்போ அந்த டைம்ல வந்து பசங்களா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் அது ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க இல்லையா? 8ஆம் கிளாஸ்ங்கிற போது 7, 6லேருந்தே குழந்தைங்களை அந்த பியூபர்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப அது ஒரு சேலஞ்சா இருக்கும் இல்லையா? அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கும் உங்ககிட்ட? அந்த மாதிரி குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு அந்த வயசுக்கு உண்டானதெல்லாம் இருக்கும்ல, சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும், ரொம்ப இல்லை இந்த 10th வரைக்கும் போனால் நமக்கு 8 to 10th வந்து ரொம்ப சேலஞ்சிங். 8 to 10th, 10th to 12th. பட் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து சாப்பாடுனாலையா என்னன்னு தெரில, குழந்தைங்க சீக்கிரம் பெரிய பசங்களாக வளர்ந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த இதில் இந்த சேஃப்டி, ப்ரொடெக்டட் என்வாயர்மெண்ட் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் தேவைப்படுது இல்லையா? எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பத்திரமா போகிறாங்களான்னு பார்க்கணும். இந்த குட்டி குழந்தைங்களை கூட நீங்கள் கையை பிடிச்சி வச்சுக்கலாம். இது பெரிய குழந்தைங்களை நீங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காரனா உட்காராது, அங்கே ஓடும் இங்கே ஓடும். அவங்க வந்து சில டைம் சொல்லாமல் வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு போய்டும், நான் ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை பத்திரமா வீட்டுக்கு போகிறது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருந்தது, கொஞ்சம் பயமாக இருந்ததா?
2: கண்டிப்பாக மேம், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக வந்து நாங்கள் ரொம்பவே அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கொடுக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நாங்கள் கான்சியஸாக இருப்போம். ஒரு குழந்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பர்டி ஸ்டேட்டஸ் வந்துட்டாங்கன்னா, இப்போ ஒரு ஏஜுக்கு மேலே நாங்கள் அவங்க கிளாஸில் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயமாகட்டும், அவங்களுக்கு வந்து நாங்கள் சில விஷயங்கள் வந்து கவுன்சிலிங் மாதிரி கொண்டு போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி அதுக்குரிய ஒரு பெஸ்ட் கவுன்சிலரை வந்து நாங்கள் மீட் பண்ண வைக்கிறோம். அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, அவங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ், ஃப்ரீ டு ஸ்பீக் தான், அவங்க ஸ்கூலில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, மேபி அவங்களோட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் கூட சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்கிறது சம்வாட் பேரண்ட்ஸ் பேசும்போது சில பேர் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்கூலில் எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் குழந்தைங்களோ இல்லை ஒரு ஒரு அடல்டன் ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களோ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுங்கும் போது வீட்டில் என்ன மாதிரி பேசுகிறாங்க அதை எல்லாமே அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர்ஸ்லையோ அந்த ஸ்பீச்லையோ ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் அதை மானிட்டர் பண்ணுவோம். கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி அதை அவங்ககிட்ட வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கூப்பிட்டு நாங்கள் பர்சனலாக பேசி பார்க்கும்போது அவங்க அதை கன்வே பண்ணுவாங்க. எப்படி வந்ததுங்கிறத கண்டுபிடிக்க எங்களுக்கு டேலண்டட் இருக்கணும். அந்த டேலண்ட் மூலியமாக அவங்க என்ன ப்ராப்ளம் சில பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க அதை எல்லாமே நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு மீட்டிங் அலாட் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு சில அட்வைசஸ், இந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க, குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயினிங் நடந்துக்கோங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ண வேண்டாங்கிற சில ஐடியாஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்.
1: எப்படி ஆயிடுச்சு இல்லை, ஸ்கூல் ரன் பண்ணுறது வெறும் எஜுகேஷனுக்காக மட்டும் இல்லை, எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாடி நிஜமா ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட இப்படிலாம் இல்லை. ஸ்கூலில் வந்து என்ன ஒரு டீச்சர் அடித்தா கூட அந்த குழந்தை இது நம்மளோட தப்புங்கிறத ஒத்துக்கும், வீட்டில் பெருசாக சொல்லாது. வீட்டில் சொன்னால் கூட வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, இது எதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அதனால அவங்க அடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஸ்கூலில் வந்து குழந்தைங்க ஹோம் ஒர்க் பண்ணலாம், பின்ன எக்ஸாம் சரியாக எழுதலை, மார்க் வாங்கலாம், அடிக்க தான் அடிப்பாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி போய் இப்போ எதுக்கு எடுத்தாலும் பேரண்ட்ஸ் க்வெஸ்சன் பண்ணுறதும், அப்புறம் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபாக நடந்துக்கிறது அது டீச்சர்ஸ் கிட்ட, அதுவும் இருக்குது. சில எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல டீச்சர்ஸும் வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரியும் கேள்விப்படுறோம். அது எல்லாமே ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துலன்னா கூட பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அது வந்து டீச்சர்ஸ் வந்து ஹார்ஷாக பேசக்கூடாது, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இப்போ டீச்சர்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இல்லையா? அதை நீங்கள் அதையும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா?
2: இல்லை மேம், ஆக்சுவலி

0: டீச்சர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுங்கிறத தாண்டி என்னோட பாயிண்ட்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பேம்பர் பண்ணுறாங்கிறது தான் நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்ததுங்கிறது கண்டிப்பாக கேட்கலாம் தாராளமாக, பட் எந்த மிஸ் அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரண்ட்ஸ் சைடில் வந்து வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இம்பாக்டை நாங்கள் குழந்தைங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு பேசிக்காகவே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக இல்லை இந்த மிஸ் அடிச்சாங்க அந்த மிஸ் அப்படிங்கிற கம்ப்ளைண்டிங் குவாலிட்டி அவங்களுக்கு டெவலப் ஆயிடும். ஸோ மெயின்லி அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட் கிட்ட சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்பவுமே நெகட்டிவான கொஸ்டின்ஸை கேட்காம இன்னைக்கு என்ன ஸ்கூலில் நடந்தது, நீங்கள் ஏதாவது நல்ல ஆன்சர் பண்ணீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா பேசுனீங்களா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வேயாக அப்ரோச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தாண்டி பேம்பர் பண்ணுறது ரொம்பவே ஓரளவுக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தை மேலே பாசத்தை காமிக்கலாம். அது ரொம்பவே அதிகப்படியான தப்பான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு டீச்சர்ஸ்னாலுமே சில இடத்துல சில டீச்சர்ஸ் பிஹேவ் பண்ணுறதை நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கொடுக்குற எல்லாமே ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற கேட்டகரியில் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு விஷயம் தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை ஏற்றுக்கிற பக்குவத்தை குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ இருந்தே கொடுக்கணும். நம்ம காலத்தில் நம்ம பேரண்ட்ஸல்லோ நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸும் நம்மளை வந்து கைட் பண்ணாங்க, நீங்கள் செய்கிறது தப்பு, இதை நீங்கள் திருத்திக்கோங்கன்னு சொல்லும்போது நாங்கள் திருத்திக்க ட்ரை பண்ணோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போய் சொன்னால் கூட நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதனால தான் உங்கள் பேரண்ட் வந்து உங்கள் மிஸ் வந்து உங்களை கண்டிஷன் பண்ணாங்க.
1: கண்டுக்க கூட மாட்டாங்க
0: அப்படிங்கிற
1: கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை வந்து தே வோன்ட் கிவ் இயர்ஸ் ஃபார் இட், அதான் பெருசாக பண்ணாங்க. அப்போ அடுத்த வேலையை பாருங்கிற மாதிரி ஒரு இக்னோர் பண்ணிட்டு
0: இக்னோர் பண்ணிடுவாங்க.
1: அது பெருசாக அதை ஊதி பலூனாக்கி உடைக்க மாட்டாங்க,
0: உடைக்கல
1: அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதை எதிர்பார்க்க முடியாது, காலம் மாறுது. அப்புறம் ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு இன்சிடென்ட் இருந்தால் கூட அதை வந்து அதையும் வீடியோ பண்ணி போடுற, அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் வீடியோ வைரல் ஆக்கிற அது ஒரு மென்டாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு யாரும் பார்க்கறது இல்லை. அந்த நிமிஷம் சென்சேஷனல் நியூஸாக அதை பார்க்குறோம், அப்படிதான் ரெண்டு பேரை திட்டுறோம், திட்டிட்டு போகிறோம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கு.
2: வல்லுநரின் வார்த்தை

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்கள்.
1: ஒரு ஸ்கூல் ரன் பண்றதோ இல்லை அதில் ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதோ ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டேன்.
2: கண்டிப்பா,
1: ஏன்னா இப்ப இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அதான் ஸ்கூல்ஸ் அப்ப கம்மியாகவும் இருந்தது, எண்ணி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஸ்கூல்ஸ் இருந்தது. காலேஜஸ் எல்லாமே கம்மியாகவும் இருந்தது. அந்த அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட சின்சியாரிட்டி இருந்தது. இதை விட்டா வேற காலேஜ் கிடையாது, இதை விட்டா வேற ஸ்கூல் கிடையாது. நம்மளே இங்க சேர்த்து விட்டுருக்காங்க அப்பா அம்மாக்கு. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க
2: அந்த விஷயத்த குழந்தைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுட்டு தான் உள்ள வருவாங்க. இப்ப அப்படி இல்லை, இந்த ஸ்கூல் இல்லாட்டி இன்னொரு ஸ்கூல். மைண்ட் செட்ல பேரண்ட்ஸ்க்கே இருக்கு.
1: இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து ஏதாவது பிஹேவியல் இஷ்யூஸ் இருந்து அந்த ஸ்கூல்ல வந்து டிசி இவங்க வாங்கினாலும் அவங்க சொன்ன டிசியில அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளவு சீக்கிரம் போய் இன்னொரு ஸ்கூல்ல சேர்ந்துட முடியாது. குழந்தை அந்த ஒரு ஒரு பையனும் பொண்ணும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு இதில் வந்து ஃபைனல் எக்ஸாமில் காப்பி அடிச்சிட்டாங்கன்னா அது வந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னே அந்த டிசியில் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க.
2: அப்படி வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும்.
1: அப்போ நீங்கள் வந்து குட் காண்டாக்ட் இல்லைன்னா எங்கே போய் நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் சேர முடியும்? ஓ, உனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கேமாங்க, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருந்த காலம் போய் இப்போ வந்து அதான் நீங்கள் சொல்கிறது தான், ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
2: கண்டிப்பாக அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே மாறணும் மேம். ஒரு டீச்சர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த விஷயத்த செய்கிறாங்க. அவங்க அதுக்காக தான் உங்களை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கிறது. பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள அந்த மாதிரி குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும் அவங்கள. அவங்கள வந்து உடனே வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு வரக்கூடாது மெயினாக. ப்ளஸ் அன்வன் மோர் திங், எது கேட்டாலுமே உடனே எஸ் சொல்றதும் அவங்களுக்கு சில பீரியட வந்து அவங்க வந்து அந்த பேஷன்ஸ கொடுங்க. அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க கேட்ட உடனே எதையுமே கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. சோ அதுக்கு அந்த கேப் விட்டு நீங்க இதுக்குரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணா இதை கிஃப்டா கொடுப்பேன்னு சொல்லுங்க. இல்ல அதுவே இருந்தாலும் எல்லா டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் ஆயிடும். சோ பர்டிகுலர் அந்த பேரண்ட்ஸ்க்கும் சில விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறது.
1: பேரண்டிங்க்கும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய
2: இந்த காலத்துல மெயினா பேரண்ட்ஸ்க்கு தான் மேம் சொல்ல
1: வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துறது அது ஒரு ஆங்கிள் உங்களோடது. இப்ப நம்ம உங்களை பத்தி பேசுவோம். நீங்க எந்த ஊர் முதல்ல அதை கேட்டுப்போம்.
2: ஆக்சுவலி மேம் என்னோட ஊர் நேட்டிவ் பாத்தீங்கன்னா திண்டுக்கல். ஓகேங்களா. நியர்பை வந்து அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல அப்பா இருக்கனால நியர்பை நிறைய சின்ன சின்ன ஊர்லாம் நிறைய டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால சின்னாலப்பட்டிங்கிற ஊர் உங்களுக்கு இந்த தெரியும்
1: நியர்பை.
2: கண்டிப்பா நெசவு தொழில மிகவும் பேர் போன ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் வந்து ஒரு என்னோட பிரைமரி லெவல் ஸ்கூல் அங்க நான் படிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் அப்பா திருப்பி டிரான்ஸ்பர்னால திண்டுக்கல் மாறிட்டோம். என்னோட காலேஜ் எல்லாமே யூஜி எல்லாமே திண்டுக்கல்ல தான் படிச்சோம். அடுத்து பிஜி பாத்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கோம்.
1: ஆல்மோஸ்ட் பண்ணீங்க என்ன சப்ஜெக்ட்ல பிஜி?
2: ஆக்சுவலா பிஎஸ்சி எம்ஏ சோசியாலஜி பண்ணிருக்கேன். பிஎட் பண்ணிருக்கேன்.
1: சரி, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணமாயி இங்க வந்தீங்களா?
2: திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்தோம்மா.

0: கோயம்புத்தூர்.
1: கோயம்புத்தூர்
0: சரி,
1: கொண்டு.
0: அவள் இனிஷியலாக உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற ஆர்வம் இருந்ததா? ஏதாவது ஜாப்ல இருந்தீங்களா?
1: கண்டிப்பாக மேம், அதுதான் இப்போ ஒரு பெரிய இந்த இடத்துல உங்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் டிகிரிஸ் முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மை பிரதர், ஓன்லி ஒன் பிரதர். ஆக்சுவலாக டிகிரி முடித்த உடனே அண்ணா சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அண்ணாக்கு மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸோ இல்லை விமென்ஸோ எப்பவும் ஐடியலாக இருக்கக்கூடாது, அவங்களோட மெயின் ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். எப்போவுமே ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது தான் அண்ணாவோட மெயின் ஸ்டேட்மெண்ட். முடிச்ச உடனே அண்ணா சொன்னது, ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணுங்கிற ஒரு பாயிண்டில் நான் போய் ஜாயின் பண்ணது தான் வந்து திண்டுக்கல்லில் ஸ்ரீ மகர்ஷி வித்யா மந்திரோட ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி ஒவ்வொரு மென்னோட சக்ஸஸ்க்கு பின்னாடி விமன் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் விமனோட சக்ஸஸ்க்கு பின்னாடி சில மென் இருக்காங்க.
0: வயசு வருஷம் தான் இவருக்கு பின்னாடி அவங்களும் அவங்களுக்கு பின்னாடி இவரும் இருக்கிறது உண்மை.
1: கண்டிப்பா அதுல முதல் பர்சனா பாத்தீங்கன்னா என்னோட அண்ணா வந்து என்ன வந்து ஜாயின் பண்ண சொன்னது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நான் என்ன ஒரு பெரிய ஓகே ஒரு ஃபீல்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சூஸ் பண்ணதான் ஸ்கூல் ஃபீல்டு. ஜஸ்ட் வித்தவுட் நோயிங் எனி திங் ஜஸ்ட் ஐ வென்ட் இன்சைட் அங்க
0: அஸ் எ டீச்சர்
1: தென் ஐ சேஞ்ச் டு குவாடினேட்டர். அது அப்போ வந்து நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்து என்னோட குருநாதர்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட், அவருக்கு சார் கரஸ்பாண்டன்ட் சார் வந்து மிஸ்டர் கோதை செல்வன் சார். அவர் வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த ஸ்கூலில் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு விதமான
0: ஒரு வழிகாட்டியாக
1: அவர் நிறைய விதங்கள் சொல்லி எப்படி குழந்தைங்களை ட்ரீட் பண்ணும், என்ன மாதிரி எஜுகேஷன் இப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு குழந்தைங்களை முதல்ல லைக் பண்ணணும் அந்த விஷயத்தும் ஒரு
0: திண்டுக்கல் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல அங்க ஒரு மாணிக்கம் இருந்திருக்காரு.
1: உண்மையான ஒரு மனிதர் ஆக்சுவலா அவர் தான் அவர் கொடுத்த ஒரு வழிகாட்டுதல். அவர் வந்து எங்களுக்கு இப்ப இந்த இடத்துல நான் இருக்கேங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியாது கண்டிப்பா. ஆனா வந்து அவர் ஒரு நல்ல ஒரு குருநாதரா நம்ம மனசுல நினைச்சு அவருடைய வழிகாட்டுதல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்கூல்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நான் இங்க வந்து ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் ஜஸ்ட் ஐ கேம் ஹியர் நான் இங்க கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூல்ல.
0: நோ வண்டர் எங்க இருந்து இந்த இன்டர்வியூ அவர் கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்
1: கண்டிப்பா.
0: இப்ப நமக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, அதுதான் இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு முதல் படி அதுதான் இல்லையா? உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த இடம் தான்,
1: அந்த இடம் தான்
0: ஒரு டீச்சரோ கோஆர்டினேட்டரோ இருந்தது தான்
1: கண்டிப்பா.
0: ஆனா வந்து உங்களுக்கு வேற ஆல்டர்னேட் ஒரு ஸ்கூல் ரன் பண்றதுக்கு முன்னாடி வேற எந்த தாட்ஸ் இருந்தது? நீங்களே டீச்சரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதோட கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க, ஒரு ஸ்கூல் நடத்துற கஷ்டங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதை பார்த்தும் உங்களுக்கு வரணும்னு எப்படி இருந்தது ஆர்வம்?
1: கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கணும், அதுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறது தான் என்னோட தாட்டு. இதில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்னால் அதை தாண்டி மேலே எப்படி வர்றோங்கிறது தான் நம்மளோட விஷயம்.
0: ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிறது அவங்களோட பேச்சு மூலமாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது. அவங்களோட பணி சிறக்க நம்ம வாழ்த்துவோம். ஆல் இண்டியா ரேடியோ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பிரபா உங்களுக்கு வந்து மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க அனைவருடன் பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி.
2: நேர்களே, இதுவரை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நயாண்டி மேளம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வள்ளி மின்னர் கவிஞர் எழுத்தாளர் இரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 6:00 பூச்செண்டு, இது தலம் வலம், வழங்குகிறார் சௌமியா. இன்று கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம். இன்றைய இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து

ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2ல வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

0: ci metterla.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம்சிங் என்றும் இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமை

0: உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நம்கைல் பாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
3: நடனம் உள்ளிட்ட போட்டி

0: போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
2: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் புளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜிசா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: வசந்த இளம் நிகழ்ச்சியில முகமூடி படத்திலிருந்து கேனுடைய சேமிப்புல சின்மயி பாடியிருக்கும் பாடல் பாடலாசிரியர் மதன் கார்கி.

நீதானே என் பொன் வசந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய எஸ்எம் பிளஸ் சுனிதி சௌஹான் பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலா ஸ்ரீராம் முத்துக்குமார். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் ஈரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் குங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நயாண்டி மேளம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது லஞ்ச் டைம்ல கேம் ஷோ. உங்க கூட விளையாட நான் இங்க ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். என்ன ஆரம்பிக்கலாமா?

0: முன்னிணைப்பினா 0422 இந்த முன்னிணைப்பை சேர்த்து அழைத்து உங்களுடைய இந்த கேம் ஷோவை நீங்க என்ஜாய் பண்ணி விளையாடலாம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? செல்வராஜ் சொல்லுங்க, விளையாடலாமா, ஆரம்பிக்கலாமா? ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஈஸியான வார்த்தை. 5 எழுத்து இருக்கும் இதுல, ஓகேங்களா? என்னென்ன எழுத்துன்னு சொல்லிடுவா, கவனமா கேளுங்க. பா இருக்கு, இம் இருக்கு, டூ இருக்கு, கு இருக்கு, இம் இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரொம்ப
0: க்ளூ, ரொம்ப ரொம்ப ஈஸி, 5 எழுத்து தான் சொல்லிருக்கேன் இல்லையா? சரி, உங்களுக்காக உறவுகள் ஒன்று சேரும் இடம் என்ன? என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரிதான். ஹலோ, வணக்கம். க்ளூ கொடுத்தாதான் நீங்க கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. வாட்ஸ்அப்லயும் நம்ம நேயர்கள் வந்து கரெக்டான பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், குஹன் சிந்து கோத்தகிரி பகுதியில இருந்து கொடுத்துருக்காங்க. ரமண முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா கொடுத்துருக்காங்க. எஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவசங்கர் இந்திராணி கொடுத்துருக்காங்க. செந்தில் திவ்யா இவங்களும் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. நாங்க க்ளூவே தேவையில்லைங்க அப்படிங்கிறவங்க தான் செம்ம வாட்ஸ்அப்ல. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யாருங்க இந்த?
2: நான் இங்க திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கருங்க.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷங்க,
0: கண்டுபிடிச்சீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க பாத்தீங்களா. பா இம் டு கு இம்
2: பா கா து இம்,
0: அதாவது பா இம் டு கு இம், ஓகேவா? உறவுகள் ஒன்று சேரும் இடம்னு சொல்லிட்டேன். அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு சிறிய உலகம்னு சொல்லலாமா?
2: திருமணம் சொல்லலாம்
0: பாத்தீங்களா? இல்ல பாத்தீங்களா. ஹலோ, வணக்கம். வணக்கம், ஹலோ, வணக்கம். ஐந்து எழுத்து வார்த்தை, நிறைய க்ளூ க்ளூ கொடுத்துட்டேன், ரெண்டு க்ளூ கொடுத்துட்டேன், இதை தவிர என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹலோ, வணக்கம்.

சரி, இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸி நீங்க சொல்லாதீங்க, அதை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஈஸியான விளையாட்டு தான். எழுத்துக்கள் எல்லாம் கழிச்சு சொல்லுவோம், அதாவது மாறி மாறி சொல்லுவோம், அதை வந்து கரெக்டான வார்த்தையை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி தானே. எழுத்துக்களை எவ்வளவு எழுத்துன்னு சொல்லுவேன், என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவேன், இதை தவிர என்ன வேணும், அதுலயும் கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு க்ளூ வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப லைன்ல யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? நீங்களும் அழைத்து பேசலாம். 23 12 103 மற்றும் அறியன் 23 17 04 மற்றும் அறியன் 23 16 3 1 2 கோவைக்கு உண்டான முன்னின்

0: வணக்கம்
1: வணக்கம் மேம். கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சிந்து. சொல்லுங்க சிந்து, கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: மேம்
0: சிந்து?
1: குடும்பம் மேம்.
0: வாவ், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: தேங்க்யூ மேம்.
0: எப்படி பாத்தீங்களா, நச்சுன்னு சொல்லிட்டாங்க. குடும்பம் அப்படிங்கறது தான் கரெக்டான பதில். யார் சொல்லியிருக்காங்க? தெக்கலூர்ல இருந்து சாமி கண்ணு சொல்லியிருக்காங்க, குமார் அசோகபுரம் பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க, பெருந்துறை வட்டம்ல இருந்து யார் ரத்னசாமி கொடுத்திருக்காங்க, பிரபாகர் கோவையில இருந்து கொடுத்திருக்காரு, கணேஷ் திருமுகையில இருந்து கொடுத்திருக்காரு, சிங்காநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி கொடுத்திருக்காங்க. வாவ், சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சொன்ன உடனே ஆன்சர் பண்ண அவங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர்ல சந்திரசேகர்.
0: திருப்பூர்ல இருந்து சந்திரசேகர். விளையாடலாமா? ரெடியா? ஓகே. உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா? என்னென்ன எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டுமா?
2: சொல்லுங்க.
0: சொல்லலாம். கோ நெடில், கோ தூ குரில், ரு கோ நெடில். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், கவனமா கேளுங்க. கோ நெடில், தூ குரில், ஏ குரில், ரு குரில், இல். ஆமா, ஐந்து எழுத்து வார்த்தை. ஓகே, அடுத்த நேர் யார் என்ன எங்க இருந்து கூப்பிடுறாங்கன்னு பாத்திரலாங்களா? ஹலோ, வணக்கம்.

0: வணக்கங்க.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் சுமதி பேசுறேன், செல்லபுரத்துல இருந்து.
1: சொல்லுங்க சுமதி, கண்டுபிடிச்சிங்களா?
0: எழுதுகோல்.
1: வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பர். செம்மையா, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க சுமதி. நம்ம நேயர்களும் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். பாரதி மங்க மகாலிங்கம் சொல்லியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன், கணேஷ் திருமுகையில இருந்து, சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி கணபதி நகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, பிரமிளா சென்னை கணபதி நகர்ல இருந்து, யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னுசாமி சொல்லியிருக்காரு, கணக்கம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க, திருப்பூர்ல இருந்து பாலா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டன் பகுதியில இருந்தும் கரெக்டான பதில சொல்லியிருக்காங்க. பதில் சொன்ன எல்லாருக்குமே நன்றிகள். ஓகே, ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து விளையாடலாம். அதற்காக உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், கண்டுபிடிச்சு வைங்க. ஆறு எழுத்து சொல், இது ஒரு ஆறு எழுத்து சொல். முதல் எழுத்து கா நெடில், இரண்டாவது எழுத்து ரு குரில், மூன்றாவது எழுத்து இட்டு, அதற்கப்புறமா குரில் போ, அதுக்கப்புறமா சி குரில். ஓகேங்களா, கண்டுபிடிச்சு வைங்க. இட்டு வந்து ரெண்டு தடவை வரும், இட்டு ரெண்டு தடவை வரும். கா நெடில், ரூ இருக்கு, போ குரில் இருக்கு, சி இருக்கு. கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, 9585800030033 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ரெயின்போ எஃப்எம் 103 நாம விளையாண்டிருக்கோம். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ.
2: ஹலோ
3: ஹலோ, நான் வர்த்தமல்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது?
0: எஸ் யார் பேசுறாங்கன்னு இப்ப கேட்டுலாமா? ஹலோ வணக்கம்.
4: ஹலோ, மதிய வணக்கம் சகோதரி.
0: மதிய வணக்கம். யார், எங்க இருந்து?
4: கணேஷ் சிறுமுகையில இருந்து பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க சார். சொல்லுங்க, கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன்.
4: அதாவது நீங்க கேட்டதுல வந்து ரெண்டு இருக்குதுங்களா?
0: ஆமா ஆமா,
4: அது வந்து பொருட்காட்சி.
0: பொருட்காட்சி, வெரி குட், சூப்பர் சூப்பர்.
4: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி நன்றி.
5: ஆடுறா சக்க, அரசக்க, அரசக்க, அரசக்க, அரசக்க.
0: எப்படி பண்ணாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். க்ளூவே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நேயர்கள் வந்து சூப்பரா விளையாண்டுருக்காங்க. கேம் ஷோ நிகழ்ச்சியில வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணவங்க யாருன்னு பத்தலாமா? செல்வலட்சுமி, ராஜவீதியிலன்னு சொல்லியிருக்காங்க, பாரதி மகாலிங், கள்ளிவலசு, சுரேஷ்குமார், ஜோதி லட்சுமி, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியன், செல்வரஷ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெருமாள் சாமி சொல்லியிருக்காரு, செந்தில்குமார் சொல்லியிருக்காங்க, ஜெயஸ்ரீ வடவள்ளியிலன்னு சொல்லியிருக்காங்க, சிங்கநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி, தெக்கனூர்ல இருந்து தெக்கலூர் பகுதியில இருந்து சாமி கண்ணு, திருப்பூர் பாலா, தென் பொன்முடியில இருந்து சுரேஷ்குமார், ராஜாமணி சொல்லியிருக்காங்க, ரஞ்சிதா தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து, மூக்கனார் சண்முகநகர்ல இருந்து சிவகுமார் மலர்கொடியும் சொல்லியிருக்காங்க, ஜெயகாந்த் சொல்லியிருக்காங்க, கணபதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஏழுமலை.
0: ஏழுமலை எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. ஓகே, ஒண்டிபுதூர். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
0: சொல்லலாம். முதல் எழுத்து, முதல் எழுத்துல கலைக்கப்பட்ட எழுத்துக்கள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு எழுத்து இருக்கு, சரிங்களா? இந்த வார்த்தையில ஏழு எழுத்துக்கள் இருக்கு. என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லிடும். ஓ, ஓகே, நெடில் ஓ, இம் இருக்கு, இர் இருக்கு, வா இருக்கு, வி இருக்கு, யா இருக்கு, சு இருக்கு. என்ன பண்றீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: சுரேஷ்குமாருங்க.
0: சுரேஷ்குமார் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மறுபடியும் சொல்லுங்க.

0: இல்லையே, நல்லா ட்ரை பண்றீங்க, ஆனா என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இங்க ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்ல, ஜெயஸ்ரீ வடவள்ளியில இருந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. நன்றிப்பா முயற்சி பண்ணதுக்கு. ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.
0: எஸ் பிஸியா இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க வந்து விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நம்ம நேயர்கள், கோயம்புத்தூர் நேயர்கள். வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், எங்க விளாங்குறிச்சில இருந்து குந்தலா தேவிங்க.
0: குந்தலா தேவி சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன என்னென்ன எழுத்துக்கள் நான் சொல்லிட்டேன், என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இன்னும்
0: நெடில் ஓ இருக்கு, நெடில் ஓ இருக்கு, யா இருக்கு, இம் இருக்கு, சு இருக்கு, இர் இருக்கு, வா இருக்கு, வி இருக்கு. அந்த எழுத்துக்களை ஒருங்கிணைச்சு ஒரு வார்த்தையா சொல்லணும். நீங்க கலைஞ்சிருக்கு அந்த எழுத்துக்கள். முயற்சி பண்ணதுக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேக்குறீங்க. மறுபடியும் சொல்லிடலாம், ஓ இருக்கு, இம் இர் சு இருக்கு, வா இருக்கு, வி இருக்கு, யா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஏழு எழுத்து வார்த்தை. ஒரு க்ளூ வேணா கொடுத்துடலாமா? வீடுகள்ல, அதாவது வீட்டினுடைய சுவருக்கு அழகு சேர்க்கும் ஒரு கலை. வணக்கம், யாருங்க? சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஓவியம், சுவர்.
0: மாத்தி சொல்றீங்களே, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். எஸ், வெரி குட். சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. நம்ம நேயர்களும் இங்க வந்து வாட்ஸ்அப்லயும் வந்திருக்காங்க. மூக்கனூர்ல இருந்து, சண்முகா நகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பாண்டி நகர் சிவசங்கர் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மொபைல், அதாவது போன்ல சொன்ன உடனே நம்ம நேயர்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி குஹன் சிந்து கோத்தகிரியில இருந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டால இருந்து கரெக்டான பதில். கோணமலை ஆனந்தன், மூக்கனூர், சண்முகா நகர், சிவசங்கர், சரோஜினி, கணேஷ் சிறுமுகையில இருந்தும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? எஸ், கரெக்டான பதில் சுவர் ஓவியம். பதில் சொன்னவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஹலோ, வணக்கம். வணக்கம்னு சொல்றதுக்குள்ளேயே போயிடுறாங்க பாத்தீங்களா. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஜெயலட்சுமி மனோகரன்மா, விளையாட காத்திருக்கீங்களா?
4: சொல்லுங்க.
0: சொல்லலாமா உங்களுக்கான எழுத்துக்கள் என்னென்னு சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க. ஹலோ,
0: இது வந்து ஒரு ஆறு எழுத்து சொல். ஓகேங்களா? லா நெடில், சிறப்புழகரம் ழி, அதுக்கப்புறமா பா குரில், இல் இருக்கு, ஆமா இங்கு இருக்கு, இங்கு இங்கு ஓகேவா, கு இருக்கு, குரில் இருக்கு, லா இருக்கு, லா ஓகேவா. சொல்லிட்டேன் எல்லாமே இல்ல. நெடில்
4: ரெண்டு ரெண்டு நெடிலாலா?
0: ஆறு எழுத்து சொல்பா.
4: சரி,
0: மறுபடியும் சொல்றேன். கு இருக்கு, கு குரில், பா குரில், ழி இருக்கு, இல், லா இங்கு. சூப்பர், சூப்பர், வெரி குட், சூப்பரா கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி எப்படி

0: thank you, thank you.
1: Arasaka, arasaka, arasaka, arasaka, arasaka.
2: எஸ் கரெக்டான பதில் சொன்னோடனே நச்சின் கண்டுபிடிச்சாங்க பார்க்குறீங்களா, அதுதான் நம்ம கோய் உண்டான ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். லஞ்ச் டைமில் விளையாட காத்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லேயும் நம்ம நேயர்கள் சொல்லியிருக்காங்க பல்லாங்குழி அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் சோமனூர் பகுதியிலேருந்து சண்முகா நகர் சிவசங்கர் கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. அடுத்து யா தொட்டம்பாளையத்திலிருந்து காமராஜ் சொல்லியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து இந்திரா நகர் அகிலா தாரணி கரெக்டான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே சூப்பர் சூப்பர்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஹலோ
4: ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது?
5: யாருமே இல்ல அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம், தெல்லம்பட்டியில இருந்து சிவாங்க.
5: சிவா பேசுறீங்க, ஓகே. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
6: கொடுங்க.
5: இது ஒரு 5 எழுத்து சொல், ஓகேங்களா?
6: சரிங்க.
5: கா டு இற்று, ஓகேங்களா? இற்று இன் இன்னொரு கா.
6: இல்லைங்க, எழுத்து எனக்கு சரியா ஒன்று புரியலைங்க, அதனால யோசிக்க முடியல.
5: மறுபடியும் சொல்றேன். கா 3 சுழியின் 2 இருக்கு, இற்று இருக்கு, கா இருக்கு, 2 கா வரும், ஓகேங்களா? 3 எழுத்து 3 சுழியின் 2 இருக்கு, இற்று இருக்கு. எஸ் பெருமாள் சாமி கண்டுபிடிச்சாரு. அடுத்ததா ஹரிஹரன் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர் போடாம பதில் மட்டும் கரெக்டா போட்டுட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. சதீஷ் கோத்தகிரி பகுதியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்க, அவங்க ஒண்ணு பதில் சொல்ல கோணமலை ஆனந்தன் ட்ரை பண்ணிருக்காரு. முயற்சி பண்ணதுக்கு நன்றி. எஸ் ரோஹித், நிரஞ்சன், மேனகா, விஜயகுமார் மரத்துக்குளம் பகுதியில இருந்து ட்ரை பண்ணிருக்காங்க. வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், பெருமாள் சாமி சாவகட்டுப்பாளையத்திலிருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா 5 எழுத்து வார்த்தை?
7: கட்கண்டு.
5: வாவ், வெரி குட், வெரி குட். அருமை, அருமையா சொல்லி சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். அவங்களுக்காக இன்னொரு வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? அடுத்த வார்த்தை, இது ஒரு 5 எழுத்து வார்த்தை, ஓகேங்களா? 3 சுழி எண் இருக்கு. தி குரில், தீ குரில், மீ குரில், டீ குரில், வா இருக்கு, ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன். 3 சுழி எண், தி குரில், மீ குரில், டீ குரில், வா. கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் 2103 கோயில நாம விளையாண்டு இருக்கோம். இது கேம் ஷோ, லஞ்ச் டைம்ல கேம் ஷோ விளையாண்டு இருக்கோம். யார் எங்க இருந்து கேட்டலாமா? வணக்கம்
4: அனைவருக்கும். நீ மதிய வணக்கம்.
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ.

0: சுந்தரம்.
1: சொல்லுங்கப்பா, நீங்க கண்டுபிடிச்சா நீங்க
0: மொத்தம் எத்தனை எழுத்து மேடம்?
1: இப்பதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? 5 எழுத்துக்கள்.
0: மிதிவண்டி.
1: வெரி குட், சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அழகா வந்து மிதிவண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ், அவங்க கரெக்டான பதில் இங்கும் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தரலாம், குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து பெருமாள் சாமி அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கரெக்டான பதில் திருப்பூர் பாலா கொடுத்துருக்காங்க. ஜெயஸ்ரீ வடவள்ளியிலேருந்து கொடுத்துருக்காங்க. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலேருந்து கோணமலை ஆனந்தன், முருகேஷ் பொள்ளாச்சியிலேருந்து, வெங்கடேஸ்வரன் மதுரை மதுரையிலேருந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா யார், சிவகுமார் புவனேஸ்வரி அவங்களும் கொடுத்துருக்காங்க. வையன் இளங்கோவன் சாமி செட்டிப்பாளையத்திலேருந்து, சதீஷ் கோத்தகிரியிலேருந்து, பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி, திவான் நிதி, ஓகே, புலுவப்பாளையம் ஆனந்த, முருகன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டால் பகுதியிலிருந்து சிறுமுகை சோமு, கலைவாணி, சோமசுந்தரம் மூக்கனூர்லேருந்து, சண்முகநகர்லேருந்து சிவகுமார், மலர்கொடி அவங்க குடும்பத்தார எல்லாருமே கொடுத்துருக்காங்க. தொட்டம்பாளையம் காமராஜ் இவங்களும் கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும்.
1: எஸ், பிளான் பண்ணி பிளான் பண்ணி வாங்க, கரெக்டா வாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பாத்தீங்களா? மறுபடியும் ஒரு மணி 35 நிமிஷத்துல எஃப்எம் ரெயின்போ 103 கோவில்ல நாம விளையாண்டு இருக்கோம். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. களைச்சு போட்ட எழுத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையா நீங்க வந்து அதை வந்து மாத்தி அமைக்கணும் அப்படிங்கறது தான் இந்த விளையாட்டா இருக்கு. அடுத்ததா யார் எங்க இருந்து பாத்திரலாம். யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர் கனக்கம்பாளையம்.
1: கனக்கம்பாளையத்துல இருந்து உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: ஆமாங்க, ஜெயலட்சுமி
1: பேசுறேன். ஜெயலட்சுமி, உங்களுக்கு கொடுத்துடலாமா? என்னென்ன எழுத்துக்கள் சொல்லலாமா? பா நெடில், ஓகே, பா இன் மூணு சுழி இன் இருக்கு, மா இருக்கு, குரில் இருக்கு, நை இருக்கு, நான்கு எழுத்துக்கள் தான். கண்டுபிடிச்சலாமா? சொல்லுங்க பாக்கலாம். பாகப்பிரிவினை, சூப்பர்.
3: மண்பானை,
1: எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகா வந்து ஆன்சரை கரெக்ட் பண்ணி கரெக்டா சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க? என்னோட வாய்ஸ் எனக்கே கேக்குதே. வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ, பேலமேட்ல இருந்து பாஸ்கர் பேசுறேங்க.
1: பாஸ்கர் சொல்லுங்க, விளையாடலாமா லஞ்ச் டைம் கேம் ஷோல?
4: எஸ் விளையாடலாங்க.
1: ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள்
4: சொல்லுங்க.
1: மூணே மூணு எழுத்து தான், ஓகே
4: சொல்லுங்க.
1: மை போக்குரில் இம்,
4: இன்னொரு தடவை சொல்லுங்க. மை
1: மை போக்குரில் இம்,
4: வாய்ஸ் பிரேக் ஆகுது. மை ஓ குரில்,
1: ஓ இல்லங்க, போ போ
4: போ போ குரில்
1: இம் இம் இம்.
4: பொம்மை,
1: வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர், அழைத்ததற்கு நன்றி. சரி, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், சுமதி சாவக்கட்டுப்பாளையம் பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காரு. தென் பொன்முடி சுரேஷ்குமார் அழகா கரெக்டா பொம்மை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. உமா கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து நட்ராஜ் அவங்க வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து இந்திரா நகர் அகிலா தாரணி அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொட்டம்பாளையத்திலிருந்து காமராஜ், தீபா, யாழினி, ராஜேஸ்வரி, சங்கரலிங்கம் தாராபுரம் பகுதியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கனகம்பாளையம் பாலசுப்ரமணியம் கண்டுபிடிச்சிருக்காரு. சிறுமுகை சோமு, கலைவாணி, அடுத்து யார் அப்படின்னு பாக்கலாம்.

சோ உமா ராமலிங்கம் அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உமா ராமலிங்கம் முனுசாமி நகர் ராமநாதபுரம் பகுதியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாமிசெட்டிப்பாளையத்துல இருந்து இளங்கோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனந்த முருகன் பூலவுபாளையம் பகுதியில இருந்து ட்ரை பண்ணிருக்காங்க.

0: உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இது வரைக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம விளையாண்டு இருந்தோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட அதாவது விளையாடின எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாமா? கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னாங்க நம்ம நேயர்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன்னா சொன்ன உடனே எழுத்துக்கள் சொன்ன உடனே டான் டான் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்றதாகட்டும், நம்ம போன்ல இருந்து அதாவது போனில் இருந்து நீங்க வந்து கரெக்டான பதில் சொன்னதாகட்டும் ரொம்பவே அருமையா இருந்தது. மறுபடியும் நாளைக்கு 1 மணிக்கு கேம் ஷோ இருக்கு, விளையாட காத்துருங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்டத்திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவை அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும்

0: வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
2: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 11,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போம். சோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா தான், 2 லட்சம் பேர் கம்மியா தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லி ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும், கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு

0: வருகிறது. ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாருதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
2: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழு துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: சென்னை மிட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

சித்தா படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்ல அவரே பாடிய இந்த பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சன்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகியா திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகியா இந்த திட்டம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல இன்றைக்கும் மின்சார இணைப்பு இல்லாத இடங்கள்லையும் பகுதிகளுக்கும் மின்சார இணைப்புகளை முழுமையா கொடுக்கறதுக்கானது. சரி, இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பத்தியும் பயன்பாடுகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த திட்டம் கடந்த 2017 செப்டம்பர் 25 பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமா மின் மாற்றிகள், அதாவது டிரான்ஸ்பார்மர்ஸ், கம்பிகள் மற்றும் மீட்டர்கள், இது போன்ற உபகரணங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் மின்சார அமைச்சகத்துக்கிட்ட இருக்கும். மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் இரண்டு பிரிவுகளா பிரிச்சு மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த மானியம் கொடுத்தாங்க. இந்த பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா சௌபாகிய திட்டத்தை எளிதாகவும் விரைவாகவும் செயல்படுத்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி வீட்டு கணக்கெடுப்பிற்கு நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. விண்ணப்பதாரருடைய புகைப்படம் மற்றும் அவங்களுடைய அடையாள சான்றோட மின் இணைப்பு விண்ணப்பம் விண்ணப்பதாரர் வசிக்கக்கூடிய இடத்திலேயே பதிவு செய்யப்படும். அப்புறம் அந்த தரவுகள் அத்தனையும் சரிபார்க்கப்பட்டு மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மத்திய அரசு இணைப்பை வழங்குகிறது. நாடு முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த கிராமப்புற மின்மயமாக்கல் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு வீட்டிற்கு சர்வீஸ் லைன் அமைச்சு கேபிள் மூலம் மின் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மின்சார மீட்டர் பொருத்தப்பட்டு எல்இடி பல்போடக்கூடிய ஒற்றை விளக்கு புள்ளிக்கு வயரிங் அப்புறம் ஒரு மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் இதையெல்லாம் அடங்கும். ஒருவேளை வீட்டிற்கு பக்கத்துல மின்கம்பம் கிடைக்கலன்னா மின் கடத்தி, அதாவது டிரான்ஸ்பார்மர் மற்றும் அதோட தொடர்புடைய பாகங்களோட கூடுதல் கம்பம் அமைச்சு மின்சார இணைப்பு வழங்கப்படும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்கள்ல மின்சாரம் இல்லாத எல்லா வீடுகளுக்கும் நுழைவு தடை, கடைசி மைல் இணைப்பு, அப்புறம் மின்சார இணைப்புகளை விடுவித்தல், இது மாதிரியான சிக்கல்களை விரிவா நிவர்த்தி செய்யறதுக்கும் இந்த மாதிரியான இடைவெளிகளை நிரப்புவதற்கும் இந்த சௌபாகியா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலையும் மின்சாரம் மூலமா வானொலி, தொலைக்காட்சி, இணையம், மொபைல் போன்ற எல்லா வகையான தகவல் தொடர்புகளுக்கும் ஒரு மேம்பட்ட அணுகலை இந்த திட்டம் கொடுக்குது. மொத்தத்துல பார்த்தோம்னா நம்ம நாட்டினுடைய குக் கிராமங்களுக்கு மின்சாரம் சென்றடைகிறதுனால பற்பல கடைகள், உற்பத்தி பட்டறைகள், ஆலைகள், குடிசை தொழில்கள், இது எல்லாத்தையும் நிறுவ முடிஞ்சிருக்கு. இதனால நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. சரி,

சொல்லணும்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் மனித வளம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த திட்டத்தின் மூலமும் வேலை வாய்ப்புகள் உருவாகி உள்ளன. இந்த திட்டத்தால பயனடைஞ்ச பயனாளிகளோட பொருளாதாரமும் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. மொத்தத்துல இந்த திட்டத்தின் மூலம் விருப்பமுள்ள எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்குதல், மண்ணெண்ணெய்க்கு மாற்றீடு, சுகாதார சேவைகளில் முன்னேற்றம், தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம், பொது பாதுகாப்புல முன்னேற்றம், அதிகரித்த வேலை வாய்ப்புகள், அன்றாட வேலைகள்ல குறிப்பா பெண்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரும், இவையே இந்த திட்டத்தினுடைய நிறைவான பயன்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது சுமார் 16,320 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹஜ் கர் யோஜனா சௌபாகியா திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

கேட்டு பாடல் சென்னையில் ஒரு நாள் படத்திற்காக பாடலை பாடினார் ஸ்வேதா மோகன். பாடலுக்கு இசை மெஜோ ஜோசப். இதுவரை திரைசை கேட்டோம்.

இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938 35
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு

0: ஏழரை மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: FM ரெயின்போ 103 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

விழுப்புரத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு SG வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 இணைப்பு என்னோட 2317046 அல்லது 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேட்கலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யார் எங்க இருந்து பாத்திரலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், ஈரோட்ல இருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
3: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
4: மேடம், நிமிர்ந்து நிற்கிற படத்துல இருந்து தேடி வரும் தெய்வ சுகம் பாட்டு மேடம்.
3: ஓகேங்க, கண்டிப்பா போட்டலாம். நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
4: நன்றி, தேங்க்யூ மேடம்.

0: கேட்டுக்கிங்க கிராமபோனும் 103 நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பாலக்காடு கஞ்சிக்கோடு வல்லலி இருந்து ஜெயன் பேசுறேங்க.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கர்ணன் என்ற படத்துல உள்ளத்தில் நல்ல உள்ளம்
0: பாட்டு போடுங்க. ஓகேங்க, கண்டிப்பா போட்டலாம். நிகழ்ச்சியில இருந்து பேசுறேன்.
1: நன்றிங்க.

0: நேர்களை தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கிராமபோனும் 103 நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கங்க, மலையாளம் பாட்டு ஆர்ட்டம் பேசுறேன்.
1: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எங்க ஊர் ரிசார்ட் இருந்து டி என் சௌந்தரராஜன், டி சுசிலா பாடிய ஏழு கடல் சீமை.
1: ஓகேங்க, கண்டிப்பா போட்டலாம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்போதே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: அம்மா வணக்கம். மா
3: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை டேமுக்கு பக்கம் தடிங்கிற ஊர்ல இருந்து மனோகர் பேசுறேன்.
3: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
4: பாட்டு வேணுங்க, சின்ன ரிக்வஸ்ட். 72 எல்லாம் ரேடியோ வச்சிருக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அப்படி ஒரு
3: என்ன பாட்டு வேணுங்க
4: சொல்றீங்க?
3: ஓகே, அவங்க பாடல் கேட்கல அப்படின்னாலும் நம்மளே ஒரு பாடல் போட்டுடலாம்.

0: நேர்களை தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரஷர் இருக்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்?

0: குமாரபள்ளி படத்துல இருந்து சின்ன குட்டி நாசனா அந்த பாடம் கொடுத்தேன்.
1: ஓகேங்க, கண்டிப்பா.

0: ಹೃದಯ ಮಾತಿನ.
1: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில பேசக்கூடிய நிறைவான நேயர் யார் எங்க இருந்துன்னு பாத்துருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் கோயில்பட்டத்துல இருந்து தோரையன் பேசுறேன்.
1: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும்?
2: அன்பளிப்புல தேறு வந்தது போல இருந்தது.
1: ஓகேங்க, கண்டிப்பா போட்டலாம். நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
2: நன்றிங்க.

நேரம் 3:30. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இனி என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம்.
0: அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன்

துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நாலு மணி 3 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு மயக்கும் மாலை பிளாஸ்ட் ஃப்ரம் தி பாஸ்ட் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைப்பது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய அருமையான பாடல்கள் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலா, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை தேவேந்திரன்.

0: கோழி கூவுது திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் அழகன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை மரகதமணி.

நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம், கேட்க தவறாதீர்கள். மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: தீபாவளிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேராரோ செய்கூலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் ஏழாவது மனிதன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது, இசை எல் வைத்தியநாதன்.

நேயர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 6:40 நம்ம டீ கடையில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நல்ல மனசுக்கு இப்பவும் மதிப்பு இருக்கா அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பேச போறோம் இந்த நிகழ்ச்சியில. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 2317046 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை பகிரலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

மயக்கமாலை தரக்கூடிய அடுத்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மண்வாசனை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

மயக்கும் மாலையில் அடுத்ததாக கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜா கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னை

நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 6:40 டீ கடை நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னா, நல்ல மனசுக்கு இப்பொழுதும் மதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை மறக்காமல் கேளுங்க. மயக்கும் மாலை தரக்கூடிய நிறைவான பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ

இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர்

பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வருகை தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன் அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் சார்பாக உங்களை வெள்ளி மின்னல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நான் ரா பூபாலன், பொள்ளாச்சியிலிருந்து வருகிறேன். 8 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறேன். பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்னு ஒரு அமைப்பை கடந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம்.
0: ஓ, சூப்பருங்க சார். இந்த எழுத்து பயணம் எப்போ, எப்படி, எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க சார்?
1: எழுத்து பயணம் தொடங்கினது வாசிப்பு தான் அதற்கு அடித்தளம். எழுத்து கூட்டி படிக்க தொடங்கின போதே பாடப்புத்தகங்களோடு சேர்ந்து கதை புத்தகங்களையும் வாசிக்க தொடங்கிட்டேன். தொலைக்காட்சி, அலைபேசின்னு பிற கவனச்சிதறல்கள் இல்லாத பால்யம் என்னுடையது. அதனால எனக்கு என்னை வீட்டை சுற்றி இருந்த அக்காக்கள் படிக்கிற வார இதழ்கள், மாத இதழ்கள், அதன் மூலமாக எனக்கு வாசிப்பு ரொம்ப நெருக்கமாச்சு. அதுக்கப்புறமா படக்கதை புத்தகங்கள், சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள் படிக்க ஆரம்பிச்சு, எல்லாமே படிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் கவிதையில் ரொம்ப நாட்டம் இருந்து பள்ளி படிக்கும் போது இருந்தே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் கவிதைகளை.
0: சரி சரி.
1: நிறைய கவிதைகள் தொடர்ந்து எழுதி எழுதி அப்படிதான் எழுத்து எனக்குள்ள வந்ததுன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே. ஸோ தொடக்கத்துல இருந்து, அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து எப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்தே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க.
1: ஆமா,
0: அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ரா பூபாலன் அப்படிங்கிற ஒரு கவிஞரை உருவாக்கிய ஒரு வாழ்க்கை அனுபவம் பத்தி சொல்லுங்களேன்.
1: அனுபவங்கள் எல்லா மனிதர்களிடமும் தான் இருக்கின்றன. ஆனாலும் அதை கலையாக மாற்றுபவன் தான் கலைஞனாகிறான்னு நினைக்கிறேன். கவிஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை கவிதைகளாக்குகிறார்கள். என்னோட அனுபவங்களே என்னை கவிஞனாக மாற்றின அப்படின்னு சொல்றது மிக இல்லை. வாசிப்பு அனுபவங்களும் வாழ்வு அனுபவங்களும் சேர்ந்தவை தான் என்னுடைய கவிதைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். 9ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வில் வரதட்சணை கொடுமை குறித்து ஒரு கவிதை எழுதி வச்சேன். அதை என்னுடைய தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு கொண்டாடி தீர்த்தார். அதை பார்த்த நண்பர்களும் அதை கொண்டாடினாங்க. அந்த அனுபவமும் ஊக்கமும் தான் எனக்கு கவிதையின் மேல இருந்த காதலை மேலும் அதிகரிக்க செய்தது. புன்னகைங்கிற சிற்றிதழில் வெளியான என்னுடைய ஒரு கவிதையை ஆனந்த விகடன் கற்றதும் பெற்றதும்ல எழுத்தாளர் சுஜாதா குறிப்பிட்டு பாராட்டியிருந்தார். அந்த ஊக்கம் எனக்கு இன்னும் நம்பிக்கையை அதிகரிக்க செஞ்சது. இப்படி என்னுடைய ஆசிரியர்கள், நான் வாசித்த நூல்களின் ஆசிரியர்கள் சேர்ந்துதான் என்னை உருவாக்கினார்கள்.
0: ஓகே, எல்லாருமே அதுக்கு பங்கிருக்காங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: அதுல ஊக்கம் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமாவும் இருக்கு. நம்மளை பாராட்டும் போதே நமக்கு வந்து அடுத்தது நம்ம இதை

0: கரெக்டாக தான் பண்ண போகிறோம், இல்லை நம்ம சரியான ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். உங்களுடைய கவிதைகள் வந்து அதிகமாக பார்க்கும்போது கிராமிய வாழ்க்கையினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது, அதற்கான காரணம் என்னங்க சார்?
1: உண்மைதான், நகரத்து வாசியாக நாம் மாறிட்டாலும் நம்மளுடைய வேர் இன்னும் கிராமத்தில் தான் ஊன்றி நிற்கிறது. நினைவுகளில் இன்னும் கிராமத்து மண்மனம் தான் கிளர்ந்தபடியே இருக்குது. நகரம் தந்த அனுபவங்களை காட்டிலும் கிராமத்து அனுபவங்கள் ரொம்பவும் அணுக்கமானவை. நகரத்தினுடைய பரபரப்பு கிராமத்துக்கு இல்லை, கிராம வாழ்க்கையை நின்று நிதானித்து ரசிக்க நேரத்தை தருகிறது. நகரம் பின்னால் ஒளிப்பான ஒழித்து விரட்டியபடியே இருக்கிறது, கிராமம் இன்னும் பசுமையாகவே இருக்குது அப்படின்னு என்னுடைய நினைவுகள் இருக்கு. நகரத்தோடைய நச்சு புகைகளும் இறைச்சல்களும் இன்னும் கிராமத்துக்கு கடைக்கோடி எல்லைக்கு வந்து சேரலை. நினைவுகளில் எப்பவுமே சிறுவயது கிராமமும் அதனுடைய நறுமணமும் நிறைஞ்சிருக்கு. ஆகவே தான் என்னுடைய கவிதைகளில் கிராமத்து வாழ்க்கையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது.
0: ஓகே, ஸோ அதை கவிதை மாதிரியே சொல்லிட்டீங்க நான் கேட்டதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கவிதை எழுத போகிறோம், எல்லா கவிஞர்களும் வந்து ஒரு தருணம் இருக்கும் இல்லைங்க சார்? சில பேருக்கு வந்து ஒரு ஒரு நேச்சர் பார்க்கும்போது வந்து ஒரு கவிதை எழுதணும் அப்படி, இதுக்கு நம்ம ஒரு கவிதை எழுதலாமே அப்படின்னு தோணும். இல்லை சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அவங்க ஏற்கனவே அவங்க ஞாபகத்தில் இருந்த விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தருணங்கள் வந்து வேறுபடும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவிதை பிறக்கும் தருணம் எந்த மாதிரியானது?
1: கவிதை பிறக்கும் தருணம் அப்படின்னு மிகச்சரியா சொல்லிட முடியுமான்னு தெரியல, ஆனா அது நிகழ்ற கணம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மனம் நிறைந்திருக்கும். வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சிகள் படபடக்கும், உடல்ல ரெண்டு ரெக்கை முளைக்கும், மனம் லேசாகும், சொற்கள் என்னை ஆற தழுவிக்கொள்ளும் அந்த கணங்கள்ல. சமயங்கள்ல இதுக்கு நேர் மாறாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்றுக்குள்ள அமிலம் சுரக்கும், உடல்ல கசையடிகள் விழும், மனம் இறுகி உடைந்து அழத் தொடங்கும், மனம் ஒரு பெரும் பாறையின அழுத்தும், அப்பவும் சொற்கள் வெப்பத்தோடு வெளிவரும். சமூகத்தோடைய சூழலுடைய நிகழ்வுகள் என்னுடைய தன்மையை பொறுத்து தான் கவிதை எப்படி எனக்குள்ள பிறக்குது அப்படிங்கிறது. அந்த கணத்தை நான் முன்கூட்டியே திட்டமிடுவதெல்லாம் இல்லை, அதுவா நிகழ்றது தான்,
0: அதே தானா வர்றது தான்.
1: ஆமா, ஒரு இன்பமான வழி அது, பிரசவத்தின் போதான வழியை போல ஒரு இன்பமான வழி அப்படின்னு அதை சொல்லலாம்.
0: ஓகே, அந்த கவிதை வந்து ஃபுல்லா வெளியே வரும்போது உங்களுக்கான ஒரு பயம் கலந்த ஒரு மகிழ்ச்சியும் சேர்ந்து, ரெண்டுமே சேர்ந்த அனுபவம் மாதிரி. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. உங்களுடைய படைப்புகள்ல வாசகர்கள் அதிகமாக நேசித்த கவிதை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுங்க சார்?
1: நிறைய கவிதைகள் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். சில கவிதைகளை எப்போ எங்க புதிய நண்பர்களை வாசகர்களை சந்திச்சாலும் அவங்க குறிப்பிட்டு சொல்ற சில கவிதைகள் இருக்கு, அதுல ஒன்று ரெண்டு நான் சொல்லலாம். அப்படி முதல்ல சுஜாதா அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு கவிதை, மகாபாரதம் இதிகாசமானது, பகவத்கீதை வேதமானது, கண்ணன் அர்ஜுனன் அனைவரும் கடவுளானார்கள், எல்லாம் சரி, கூட்டம் கூட்டமாக குத்தி கொண்டும் வெட்டி கொண்டும் செத்து போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள். இந்த கவிதை இப்போதைய கலை நிலவரத்துக்கும் ஒத்து போகுதுன்றனால நிறைய வாசகர்கள் இதை பற்றி அப்பப்போ விவாதிச்சுட்டே இருப்பாங்க, பகிர்ந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு கவிதை, கதை புத்தகத்தில் புலி துரத்தி கொண்டோடும் மானுக்கு கூடுதலாக இரண்டு கால்கள் வரைகிறது குழந்தை. இந்த கவிதை குழந்தைகளுடைய அக உலகத்தையும் அவர்களுடைய பேரன்பையும் குறிக்கிறதுனால எதையும் நிறைய பேர் நிறைய சொல்லி குறிப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய கவிதைகள். இப்போ சமீபத்தில் வெளியான என்னுடைய நின்னெஞ்சு நேர்பவள்ங்கிற கவிதை தொகுப்புல முழுக்க நான் சந்தித்த, நான் கேட்ட, பார்த்த பெண்களை பற்றிய, என் வாழ்வில் இருந்த பெண்களை பற்றிய கவிதைகள் தான் அதில் அதிகம். அது நிறைய வாசகர்களை சென்றடைஞ்சிருக்குது, நிறைய பேர் அதை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க.
0: ஓகே, அதில் ஏதாவது ஒரு கவிதை எங்களுக்காக சொல்ல முடியுங்களா?
1: தாராளமாக.

0: ஒரு மரத்தை வரைந்து வைத்திருக்கிறாள் படுக்கையறை சுவரில். மிகச்சிறிய மரம், மிகச் சொற்ப இலைகள். உன்னித்தால் ஒவ்வொரு இலையிலும் ஒரு பெயர். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நாய்க்குட்டி. அது ஒரு குடும்ப மரம் என எழுதி வைத்திருக்கிறாள். நான் படித்தது போலில்லை. மரங்கள் இரவிலும் உயிர் வாயுவை வெளியிடுகின்றன.
1: கண்டிப்பா, உண்மை இல்லையா?
0: குழந்தைகள் வந்துட்டு மரங்களை தாவரங்களை நேசிக்கிறவங்களா இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட வனத்தை காப்பது குறித்து நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். வனம் இல்ல, பசுமை இல்ல அப்படின்னா இந்த பூமி அழிவதற்கான நாள் குறிக்கப்பட்டு விடும். அதனாலேயே நமது அரசும் சரி, தன்னார்வல அமைப்புகளும் சரி, தொடர்ந்து காடுகளை காப்பது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சூழல்ல தொடர்ந்து படைப்பாளர்களும் அதை பேசணும், எழுதணும் அப்படின்னு நான் விரும்புறேன்.
1: ஆமா, கண்டிப்பா. இந்த ஜூலை மாசம் கூட வன மகோத்சவ் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது ஒரு உண்மையான விஷயமும் கூட. நீங்க எழுதியிருந்த கவிதையில இரவுல வந்து அது வந்து கார்பன் டை

0: சைட தான்
1: வெளியிடும்.
0: வெளியிடும். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து அங்கே கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது எங்களுக்கு, நான் வந்து அது கூட எனக்கு ஈர்த்ததா அந்த ஒரு அந்த தருணத்தை வந்து எப்போவுமே எனக்கு இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த கவிதை வாசிக்கும் போதும். ஸோ ரொம்பவே ஒரு அழகான கவிதையும் கூட. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு பாடலை கேட்டு ரசிச்சிடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலையறா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: நேரம் 5:17 நிமிடம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சார், இப்போ பொதுவாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஒரு கவிதை தொகுப்பை வந்து வெளியிடணும், இல்லை ஒரு கவிதை வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும்னா அதை எழுதணும், அதை ஒருத்தங்க செலக்ட் பண்ணணும், அந்த பதிப்பகத்தில் போகணும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லானாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் ஈஸியாக நம்மளோட ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து கொடுத்துட்றோம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய இளம் தலைமுறையர்கிட்ட இந்த கவிதைகளை வாசிக்கும் பழக்கம் குறைஞ்சிருக்கா இல்லை வந்து அதிகமாக இருக்கா உங்களுடைய அதனுடைய?
1: தமிழ் வாசிக்கும் பழக்கமும் கவிதைகள் உட்பட பொதுவாகவே வாசிக்கிற பழக்கம் வந்துட்டு குறைஞ்சிருச்சுங்கிறது கசப்பான உண்மை. திறன்பேசி உள்ளிட்ட நவீன கருவிகள் அவங்களோட கைகளில் இருக்க வேண்டிய புத்தகங்களோட இடத்தை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் கவிதைகள் மேல் எப்போதும் இளைஞர்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கவே செய்கிறது. நிறைய கல்லூரிகளில் நான் கவிதை பயிலரங்குகள் உரைகள் வழங்கிட்டு இருக்கேன். அப்போவெல்லாம் கவிதைக்கு கண்ணீர் மல்க ரசித்து உருகிற இளம் மாணவர்களை நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். இணையத்தில் நிறைய இளைஞர்கள் என்னுடைய கவிதைகள் உட்பட பல்வேறு கவிஞர்களோட கவிதைகளை வடிவமைத்து அழகாக வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க, அதை பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க, கொண்டாடிட்டும் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கும் புதிது புதிதாக கவிதை எழுதுகிறார்கள். கவிதை தொகுப்பை ஏதோ ஒரு நம்பிக்கையில் போட்டுறோம், கல்லூரியில் படிக்கும்போதே போட்டுடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உத்வேகத்தோடு எழுதிட்டு இருக்கிற இளைஞர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது ஒரு இரண்டு விதமாகவும் இருக்குது. தமிழ் மீதும் கவிதைகள் மீதும் இன்னும் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க. ஒரு ஒரு பக்கம் வாசிப்பே இல்லாத ஒரு தலைமுறையும்
0: இருக்கிறாங்க.
1: இந்த இடைவெளியை தான் நம்ம கவனிக்கணும்.
0: ஓகே, இது ரெண்டுமே இப்போ இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாகவும் அவங்களுடைய கவிதைகள் போயும் சேருது.
1: உண்மையா,
0: அது பார்க்கவும் படுது, அப்பவே அதுக்கான ரிசல்ட்டும் தெரிஞ்சிருது, நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் பத்தி சொல்லியிருந்தீங்க, அது உருவான பின்னணி
1: இலக்கிய கூட்டம் போய் கவனிக்கிறது பாக்குறது என்னுடைய வழக்கம். அப்ப பொள்ளாச்சியில இலக்கிய கூட்டங்கள் பெரிதா தொடர்ந்து நடக்கல. ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னா நான் கோவை தான் வரணும், அல்லது வேற நகரங்களுக்கு, சென்னை மாதிரியான நகரங்களுக்கு போகணும். கோவையில சில இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது, அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் தொடர்ந்து வந்துடுவேன். பொள்ளாச்சியில் ஒரு பெரிய வாசக பரப்பு இருக்குது, நிறைய வாசகர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் நிறைய, கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு இலக்கிய அமைப்பு நல்லா தொடர்ந்து நடத்துகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதை நம்மளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை உருவாச்சு. அதன் காரணமாக அப்புறம் அதை பற்றி தொடர்ந்து நிறைய நண்பர்களோட பேசிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு இலக்கிய கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கணும், அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தேன். அப்போ கவிஞர் அம்சப்பிரியாவும் நானும் இணைந்து இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கணும். தொடங்கி இப்போ 13 ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம்.
0: ஓகே, ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய கூட்டம் வந்து நம்ம நடத்துறோம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு புதிய எழுத்தாளர்களை உருவாக்குறதுல இந்த இலக்கிய அமைப்புகளுக்கு அவங்களுடைய பங்கு எவ்வளவு தூரம் இருக்குங்க சார்?
1: பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் இளம் படைப்பாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்பவுமே முக்கியத்துவம் தரும். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 82 நூல்களை பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் மூலமா மட்டுமே
0: வெளியிட்டு இருக்கீங்க.
1: அதுல பெரும்பாலான நூல்கள் இளைய எழுத்தாளர்களுடைய முதல் தொகுப்பு தான். யாரும் வளர்ந்த அல்லது முன்பே அறியப்பட்ட எழுத்தாளர்கள் அல்ல, எல்லாருமே அப்பதான் முதல் முறையா புத்தகம் போடுறாங்க. அதுலயும் குறிப்பா கல்லூரி மாணவர்கள், இளம் எழுத்தாளர்கள், அவர்களுடைய

0: படங்களை வெளியிட்டிருக்கிறோம். அதுபோக பொள்ளாச்சி இலக்கியத்தில் மட்டும் இதுவரைக்கும் இந்த 13 ஆண்டுகளில் 600க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுத்தாளர்களை வாசகர்களுக்கு அறிமுகம் பண்ணி அதற்கு விமர்சன உரை வழங்கி அந்த புத்தகத்தை கொண்டு போய் வாசகர்களிடம் சேர்த்திருக்கிறோம். அதுலேயும் பாதிக்கு மேலான புத்தகங்கள் எல்லாமே இளைஞர்களுடைய முதல் தொகுப்பு, இரண்டாவது தொகுப்பு, அந்த மாதிரி தான். இப்படி பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் உட்பட பல்வேறு இலக்கிய அமைப்புகள் அவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒரு புத்தகத்தை வாசகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுல இளைஞர்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு.
1: ஓகே ஓகே. சோ இப்போது உங்களுடைய கவிதைகள் வந்து மற்ற மொழிகள்லயும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிங்க, ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, அந்த மாதிரி அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன்.
0: என்னுடைய கவிதைகளை ஸ்ரீவத்ஸா, அனாமிகா ரிஷி, கோகிலா இப்படி சிலர் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிறைய இதழ்கள்லையும் வெளியிட்டிருக்காங்க. அதுபோக மலையாளம், இந்தியிலையும் மொழிபெயர்ப்பாகி என்னுடைய கவிதைகள் வெளியாகி இருக்கின்றன. நம்மளுடைய மண்ணுடைய அனுபவங்களை நான் எழுதுறேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவங்கள் அயல் மொழிக்கு செல்லும் போது என்னோட மண்ணிலிருந்து ஒரு பிடி அதே வாசத்தோட, அதே ஈரத்தோட, அதே நிறத்தோட போய் சேர்றது அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப ஓப்பானதாக இருக்கு. என்னுடைய மண்ணை எங்கோ தொலைவில் இருக்கிற ஒரு வேற்றுமொழி வாசகன் தரிசிக்கிறான், உணர்றான் அப்படிங்கிறது எனக்கு மனநிறைவை தருது. அதற்கு வழி செய்யற மொழிபெயர்ப்பாளர்கள் வாழ்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கூட இது. இப்போ இந்த கவிதை வந்து இவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ இதை வந்து அந்த மொழியிலையும் நம்ம மொழிபெயர்த்தா அங்க இருக்கிறவங்களுக்கும் மொழி புரியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த உணர்வுகளை போய் அங்க சேர்த்துறக்கான ஒரு முயற்சி இல்லைங்களா? அது
0: உண்மைதாங்க.
1: கண்டிப்பா. ஓகே. சோ ஒரு அந்த மாதிரி கவிதை ஏதாவது உங்களுக்கு இப்போ மொழிபெயர்ப்பப்பட்ட கவிதை ஏதாவது ஞாபகம் இருக்குது?
0: நினைவில் இருக்கு எனக்கு. எனக்கு அம்மாவை பற்றின ஒரு, இப்போ அந்த நின்னெஞ்சு நேர்பவர்கள் தொகுப்புலேயே அம்மாவை பற்றின ஒரு கவிதை 2-3 மொழிகளில் மொழிபெயர்ப்பாகி நிறைய நம்மளுடைய நண்பர்களே கூப்பிட்டு என்னை வாழ்த்துனாங்க. மலையாளத்தில் இருந்த ஒரு நண்பர் வாழ்த்தினாரு, ஆங்கிலத்தில் வாசிச்சுட்டு ஒரு நண்பர் வாழ்த்தினாரு. இப்படி மொழிபெயர்ப்பாகி போகும்போது அது இன்னுமே கூட நிறைய வாசகர்களை சென்றடையுது. புத்தகமாகவும் தனித்தனி கவிதைகளாகவும் மொழிபெயர்ப்பாகி போகும்போது அது நிறைய வாசகர்களை சென்றடையுது அப்படின்னு சொல்லலாம். அம்மா ஒரு மந்திரவாதி. அம்மா ஒரு மந்திரவாதி. பொருள்களை அல்லவைகளாக மற்றவைகளாக மாற்றிவிடுவதில் கெட்டிக்காரி. ஒரு காய்ச்சல் காலத்தில் அவளது கை வளையலொன்றை எனக்கான குளுக்கோஸ் பாட்டிலாக மாற்றி அற்புதம் நிகழ்த்தினாள். மாமாவின் கல்லூரி கட்டணத்துக்கென அவள் மூக்குத்தியை உருமாற்றினாள். அப்பா கடித்து கழித்து வைத்திருந்த, மன்னிக்கும், அப்பா குடித்து கழித்து வைத்த காலி போத்தல்களை அழுது அடம்பிடிக்கும் பொழுதுகளில் குச்சி ஐசுகளாக மாற்றும் சக்தியை பெற்றிருந்தாள். ஒரு நாள் பண்டைய பித்தளை பாத்திரத்தை என் பிறந்தநாள் உடையாக்கி காட்டிய போது மகிழ்ச்சியில் கூத்தாடினேன். இப்போதெல்லாம் பேத்தியின் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு தெரியாமல் எதையோ இனிப்புகளாக கொலுசாக மாற்றி தூக்கி வருகிறாள். எல்லா காலங்களிலும் மந்திரங்களால் எங்களை காக்கிறவள், தனக்கென ஒருபோதும் சுழற்றியதில்லை தன் மந்திரக்கோலை.
1: கண்டிப்பா சூப்பரான ஒரு கவிதை இல்லையா? அது எப்பவுமே நம்ம வீட்டுல நடக்கிறது தான், ஆனாலும் அது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கறது அந்த கவிதை.
0: எல்லா அம்மாக்களையுமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு கவிதை.
1: ஓகே, ரொம்ப ஒரு சூப்பரான கவிதையும் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாங்க சார் நிறைய விஷயம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சிபானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ கல்லூரி பாடத்திட்டங்களில் உங்களுடைய கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த உணர்வை பற்றி சொல்லுங்க சார்.
1: தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறேன். அவர்களுக்கு கவிதை பயிலரங்குகள் நடத்துறது, பேச்சு சார்ந்து அவர்களுக்கான திட்டங்களை வகுத்து தருவது, இப்படி என்னால் இயன்றவரை தமிழின் மிக முக்கியமான கவிதைகளை அவர்களுக்கு கடத்தி வருகிறேன். என்னுடைய சொந்த செலவில் அவங்களுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி பரிசளிப்பேன். அப்புறம் பல கவிதைகளை, தமிழின் சிறந்த 50 கவிதைகள், சிறந்த 100 கவிதைகள், அதை தனியாக அச்சடித்து போகிற கல்லூரி மாணவர்களிடமெல்லாம் வாசிக்க சொல்லி அவர்களுக்கு இலவசமாகவே தருவேன். இப்படி நான் மற்ற கவிதைகளை கொடுத்து கொடுத்து பழகின நான் என்னுடைய கவிதைகளை அவர்கள் வாசிக்கிறார்கள், அதுவும் பாடத்திட்டத்தில் வாசிக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். அது
0: அது எப்பவுமே நமக்கு அந்த ஒரு ஒரு ப்ரைடுன்னு கூட சொல்லலாம் இல்லையா?
1: ஆமா, அதுவும் உண்மையில சொல்ல போனா கேரளாவில 2 பல்கலைக்கழகங்கள் என்னுடைய கவிதைகள் பாடத்திட்டத்துல வைக்கப்பட்டதுங்கிறது இன்னும் எனக்கு பிரமிப்பான ஒரு விஷயம் தான்.
0: அது அந்த மலையாள மொழியிலயா இல்ல நம்ம தமிழ்
1: தமிழ் மொழி தமிழ் படிக்கிற
0: மாணவர்களுக்காக? ஓகே, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சாகித்ய அகாடமியுடைய இளம் கவிஞர்கள் மாநாட்டுல பங்கேற்றதனுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க.
1: புதுதில்லியில் நடந்த சாகித்ய அகாடமி இளம் கவிஞர்கள் மாநாட்டில் கலந்துட்டு 3 கவிதைகளை வாசித்தேன். மூன்றுமே நம்மளுடைய நிலத்தை, மண்ணை, மக்களை அடையாளப்படுத்தும் கவிதைகள். இதன் வழியே ஹிந்தி, மலையாளம், அசாம் உட்பட பல்வேறு மொழி கவிஞர்களோட உரையாட முடிஞ்சது. அவர்களுடைய சமகாலத்தில் எல்லா மொழிகளிலும் கவிதை எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. தற்கால தமிழ் கவிதைகள் பிற மொழி கவிதைகளுக்கு எந்த விதத்திலையும் குறைவில் இல்லை அப்படிங்கிறதையும் அங்கே என்னால்
0: உணர முடிஞ்சது. ஓகே, ஒரு ஒரு பெருமையும் ஒரு உணர்வும் எல்லாமே கலந்த ஒரு விஷயம் இல்லைங்களா அங்கே இருந்தது. ஓகே, ஒரு கவிஞருக்கு சமூக பொறுப்பு எவ்வளவு தூரம் வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: கவிஞனுக்கு சமூக பொறுப்பு அத்தியாவசியம். சமூகத்தின் மீதான அன்பும் அக்கறையும் தான் ஒரு கவிஞனை மேன்மையானவனாக மாற்றும். கவிஞன் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடின்னு சொல்லலாம்.

0: சமூகத்தை கேள்விகளால் எதிர்கொள்பவன் தான் உண்மையில் நல்ல கவிஞன். எப்பவுமே கவிஞன் சமூகத்தின் மீது தன்னுடைய கண்களை படர விட்டு கண்காணிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு அவலங்களுக்கும் அவனுடைய கவிதையை குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறது. அதனால எப்பவுமே கவிஞன் சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு மனிதன் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. இப்ப நீங்க இந்த கவிதையை, நீங்க முன்னாடி ஒரு கவிதை வாசிச்சிங்க இல்லையா, அம்மாவை பத்தின கவிதை, அது நீங்க வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு தோணுற விஷயம் என்ன அப்படின்னா, கவிதையை வந்து நம்ம எழுதிடுவோம், எழுதும் போது ஒரு இதில் எழுதிருவீங்க, அதை எங்கேயாவது நம்ம வாசிக்கும் போது அது ரெண்டுக்குமான ஒரு வித்தியாசம் உங்களுக்கு இருக்குதுங்களா?
0: நிச்சயமா, நம்ம எழுதிட்டு ஒரு முறை வாசிக்கும் போது, முதல் முறை வாசிக்கும் போது அது ஒரு அனுபவத்தை தரும், இரண்டாவது முறை வாசிக்கும் போது வேறு அனுபவத்தை தரும். அப்புறம் நம்ம எழுதி முடிச்ச உடனே அது கவிதை ஆயிராது, ஒவ்வொரு முறையும் அதை வந்துட்டு செப்பனிடுவோம், வேற வேற மாதிரியா சொற்களை மாற்றி போடுறது, சொற்களை நீக்குவது, இப்படி எல்லாம் செப்பனிடும் போது தான் அது நல்ல கவிதையாக மாறி வருது.
1: கண்டிப்பா, ஏன்னா நீங்க நிறைய கருத்தரங்கங்கள் எல்லாம் பேசும்போது இன்னொருத்தங்க எழுதின ஒரு கவிதையை வந்து நீங்க கோட் பண்ணி நிறைய இடத்துல பேசியிருந்திருப்பீங்க. அப்ப அந்த கவிதை வந்து அவர் ஒரு உணர்வுல எழுதியிருப்பாரு, அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து வேறையாக இருக்கும் பட்சத்திலையும் நம்ம அதை வந்து சொல்லும் போது அந்த இடத்துல வந்து கேட்கிறவங்க வந்து நம்மளுடைய மொழியுடைய உச்சரிப்பிலையும் சரி, அதனுடைய நம்ம நிறுத்தி நிதானமா அந்த மாதிரி நம்ம வாசிக்கும் போது அதுக்கான அந்த உணர்வுகள் வந்து மாறக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா?
0: நிச்சயமா இருக்குங்க.
1: கோர் வந்து மாறாது, இருந்தாலும் எடுத்துக்கிற விதங்கள் வந்து
0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அதை எடுத்துக்கொள்ள முடியும்.
1: ஓகே, சூப்பர் சார். இப்போ இன்றைய தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகம் உலக இலக்கியத்துக்கு சவாலாக இருக்குது அப்படின்னு நான் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். தமிழில் மிகச்சிறந்த படைப்புகள் உருவாகிட்டு தான் இருக்குது. சிறுகதைகள், கவிதைகள், நாவல்கள், கட்டுரைகள்னு எல்லா வகையுமேலையும் தமிழ் மிகச்சிறந்த இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன. இப்போ வந்துட்டு நவீன உலகத்தில் அவை இன்னும் ரொம்ப சீக்கிரமாக வாசகர்களிடம் போய் சேருது. ஒரு சின்ன விளம்பரம் இணையத்தின் மூலமாகவும் மற்ற இடங்கள்லையும் சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. முன்னாலேலாம் அப்படி இல்லை, ஒரு புத்தகம் வெளியானால் அது கிராமங்களுக்கு, சின்ன சின்ன நகரங்களுக்கெல்லாம் வந்து சேர்ற நாட்கள் வந்துட்டு அதிகமாக, அது வெளியில் தெரிகிறதுக்குமான ஊடகங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ புத்தகம் வெளியான அடுத்த நொடியே மற்றவர்களுக்கு இப்படி ஒரு புத்தகம் வெளியாயிருதுன்னு இணையத்தின் மூலமாக தெரிஞ்சிருது, மற்ற ஊடகங்களின் மூலமாக தெரிஞ்சிருது இல்லையா, அதனால சீக்கிரமா போய் சேர்ந்துருது அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னுமே நமக்கு ஒரு நல்லதா தான் தோணுது.
1: ஓகே சூப்பர். ஸோ இப்போ சமூக வலைதளங்கள்ல நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கவிதை உலகிற்கு அப்படின்னு சொல்லும்போது சமூக வலைதளம் வந்து ஒரு நல்ல விஷயமா நீங்க பாக்குறீங்களா, இல்ல அதுல இருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு கெட்டதும் ஒரு நல்லதும் கலந்து இருக்கும் இல்லைங்களா?
0: சமூக வலைதளங்கள் உட்பட எல்லா தொழில்நுட்ப வரவும் நல்வரவு தான், நன்மைக்காக தான் அவை கண்டுபிடிக்கப்படுகின்றன.
1: கண்டிப்பா,
0: நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுலதான் அது வரமா சவாலா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி முன்னேறிக்கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எதிர் திசையில பயணிக்கிறவங்களும் இருக்காங்க. சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்தணும், எப்படி கையாளணும் அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள்ல இருந்து அதுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடந்தா நிச்சயமா சமூக வலைதளங்கள் வரந்தான்.
1: கண்டிப்பா. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுடைய எழுத்துக்கள்ல இப்போ நீங்க சொன்ன கவிதைகளை வச்சே நம்ம பார்க்க முடியுது, இயற்கை, காதல், மனித உறவுகள், இது வந்து அதிகமான ஒரு தாக்கத்தை வந்து செலுத்துறக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இது மூணுலையும் வந்து எது அதிகமான தாக்கத்தை செலுத்துதுன்னு நினைக்கிறீங்க?
0: என்னோட எழுத்துல மனித உறவுகளும் மனிதர்களின் மீதான அன்பும் தான் அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு வாசகனை நானே உணர்றேன். இயற்கையின் மீதான காதலும் இருக்குதுதான் அப்படின்னாலும் மனிதர்கள், மனித உறவுகள், மனித மனங்களை இன்னும் எழுத வேண்டி இருக்கு. கொரோனா கால ஊரடங்குறப்போ ஒரு காட்சியை நான் பார்த்தேன். சக்கரம் பொருத்தின பலகையில ஊர்ந்தபடி சாலை ஓவியங்கள் வரைஞ்சு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை பார்த்தேன். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஊரடங்கு காலத்துல அவருக்கு யார் பிச்சை இடுறது? அந்த காட்சி என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. அந்த மனிதர் என் மனசை ரொம்ப தொந்தரவு பண்ணார். அதை அவரை கவிதையா மாத்தணும் அப்படின்னு தோணி ஒரு கவிதை எழுதினேன். எப்போதும் சாலையில் சாக்பீஸ் ஓவியங்களை வரைந்து காத்திருக்கும் கால்கள் அற்றவன், யாரும் வராத ஊரடங்கு நாளில் வெறிச்சோடி கிடந்த தார்ச்சாலையின் நடுவில் அமர்ந்து தன் இடுப்புக்கு கீழ் இரண்டு கால்களை வரைந்து பார்த்து கொண்டான்.
1: ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கவிதை.
0: இப்படி ஊரடங்கு காலம் முழுக்க நான் சந்திச்ச நிகழ்வுகளை, மனிதர்களை, அதை மட்டுமே கவிதைகளாக்கி தீநுண்மைகளின் காலம் அப்படின்னு அதை மட்டுமே ஒரு தனி தொகுப்பா வெளியிட்டேன்.
1: கண்டிப்பா, இந்த கொரோனா காலத்துல நம்ம இருந்த அந்த ஊரடங்கு வந்து எல்லாருக்குமே ஒரு புதிய அனுபவத்தையும் புதுசா நம்ம கண்கள் உலகத்தை பாக்குறத வந்து மாற்றினது அந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம், எல்லா துறைகளிலுமே. ஓகே, எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது பாராட்டுகளும் வரும், விமர்சனம்

0: வசனங்களும் வரும், குறைகளும் இருக்கும், நிறைகள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க, அதிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: விமர்சனங்கள் எப்பவுமே ஒரு படைப்பாளிக்கு அவசியமான கருவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல விமர்சனம் ஒரு நல்ல படைப்பாளியை செதுக்கிற ஒளி தான். அவன் தன்னுடைய குறைகளை களைஞ்சு முழு உருவம் பெறணும் அப்படின்னா அதுக்கு விமர்சனம் உதவும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ற பக்கமும் ஒரு படைப்பாளிக்கு நிச்சயமா வேணும். அதுதான் வளர்ச்சியுடைய பாதைக்கு ஒரு படைப்பாளிய அழைச்சிட்டு போறது.
0: சோ அது வந்து நம்மளே அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு.
1: நிச்சயமா விமர்சனங்களை ஏத்துக்கணும்.
0: ஓகே, அதுல இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்.
1: அதுல இருந்து தான் நம்ம நம்மளை
0: திருத்திக்க முடியும். ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிறைய விஷயங்களை பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர சிவானம் வெள்ளி மின்னல்.

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கவிஞர் எழுத்தாளர் ரா பூபாலன். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க நம்ம முன்னாடியே பேசியிருந்த போது நீங்கள் சந்தித்த மனிதர்களை பத்தி நிறைய கவிதைகள் வந்து அந்த எனக்கு வந்து அதை நிறைய எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்?
2: ஒரு முறை ஒரு மருந்து கடைக்கு போயிருந்தபோது ஒரு மூதாட்டி வந்துட்டு மருந்து கேட்குறாங்க அங்கே பணி செய்கிற ஒரு பெண்கிட்ட. அந்த பெண் அந்த அதற்கான விலையை சொல்கிறாங்க. அந்த மூதாட்டிக்கிட்ட அந்த பணம் இல்லைங்கிறது தெரியுது, அதை குறிப்பால் உணர்ந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த மூதாட்டி ஏதோ சொல்லிட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்கும்போது அந்த பெண் கூப்பிட்டு, அந்த பணியாளர் பெண் கூப்பிட்டு, இதில் பாதி மாத்திரையாவது நான் கொடுக்குறேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. அது ஒரு அவங்களுக்கு வேலை தான் அது. ஆனாலும் அந்த மூதாட்டி மேலே ஒரு கருணையை காட்டுற உள்ளம், ஒரு முக்கியமான உள்ளம் இல்லையா, நல்ல
1: உள்ளம், வந்து எந்த இடத்துல பேசுது அப்படின்னு
2: அந்த உள்ளத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு கவிதை. அந்த கவிதையை வாசிக்கிறேன். அதற்கு நான் கொடுத்த தலைப்பே வலி நிவாரணி. மருந்து சீட்டில் எழுதியிருப்பவற்றில் பாதிக்கு எவ்வளவு ஆகும் என வினவுகிறாள் ஒரு மூதாட்டி. அதன் விலை சுருக்குப்பைக்குள் அடங்க மறுக்கிறது. இரண்டு நாளைக்கு போதும் என பெற்றுக்கொள்பவள் வாசலில் அமர்ந்திருக்கும் கிழவனை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு நடக்கத் தொடங்குகிறாள். மொத்த மருந்துகளையும் பையிலிட்டு தந்துவிட்ட மருந்தகத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த அவள் இன்று மாலை இடிக்கும் கணக்கையும் பிடிக்கும் சம்பளத் தொகையையும் பற்றிய கவலைகளின்றி வலி நிவாரணிகளை அடுக்கியபடி இருக்கிறாள்.
1: கண்டிப்பா இதுதான் உண்மையான வலி நிவாரணி அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த நிஜமாவே அந்த பார்க்கும் போது உங்களுக்கு அந்த விஷயம் மனசுல பதிஞ்சிருது. அது நீங்க நம்ம அது ஒரு விஷயமா சொல்லிடலாம், ஆனா அது ஒரு கவிதையில வந்து சொல்லும் போது எல்லாருக்குமே இப்ப எங்கேயாச்சும் ஒருத்தங்க மருந்துகளை வாங்கும் போது அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த கவிதை ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கறது கண்டிப்பா ஒரு தோணும். ரொம்ப ஒரு சூப்பரான கவிதை சார். ஒரு எழுத்தாளராக இலக்கிய நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ரொம்பவுமே ஒரு சவாலான விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: எழுத்து எப்பவுமே சவால் இல்லை, அது சவாலாக இருந்ததில்லை. அது நம்மளை நாமளே காகிதத்தில் கொட்டுறது தான். நம்மளோட மனசை சிந்தனைகளை எழுத்தாக்குறது அப்படிங்கிறது வரம். அதற்கு நம்ம சிந்தனையில் எழுத்து தவம் இருக்குது. அதை நம்ம வெளியில் அதை ஒரு வரமாக கவிதைகளாக கட்டுரைகளாக கதைகளை கொட்டுறோம். சில காலம் நினைவுகள்ல சுழன்றுட்டே இருந்து அப்புறம்தான் அது காகிதத்துக்கு வருது. அப்படிங்கும் போது அது அதுல நம்மளுடைய கை, நம்மளுடைய முனைப்பு குறைவுதான். ஆனா ஒரு இலக்கிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காரியம்.

0: அது நம்ம நேரத்தை விழுங்கிடக்கூடிய ஒன்று. நமக்கும் வாசகர்களுக்கும் சக எழுத்தாளர்களுக்கும் அது நல்ல பயணத்தான் தருது. இலக்கிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னாலும், ஒரு இலக்கிய கூட்டத்தை ஒருங்கிணைக்க திட்டமிடுறதிலிருந்து, பேச்சாளர்களை பார்வையாளர்களை அழைத்து உபசரித்து கவனிக்கிறதுலிருந்து, ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிக்கிறது வரைக்கும் கடுமையான உழைப்பு தேவை. நிறைய நேரத்தை அதுக்காக செலவு செய்யணும். அதன் காரணமாகவே நம்மளுடைய சொந்த வாசிப்பு, எழுத்துப்பணி எல்லாம் குறைஞ்சிரும். ஆனாலும் இலக்கிய கூட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது காலத்தின் அதிமுக்கிய தேவைங்கிறதுனாலையும், நமக்கு மனசுக்கு ரொம்ப விரும்பின ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதுனாலும் ஒவ்வொரு மாசமும் ஓயாம அதை செய்யறோம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அமைப்பை தொடங்கி ஒரு 13 வருஷங்களா தொடர்ந்து இலக்கிய கூட்டங்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை எங்களோட இலக்கிய சந்திப்பு பொள்ளாச்சியில நடக்கும். அதற்காக மாசத்தோட முதல் நாளிலிருந்தே புத்தகங்களை தேர்வு பண்றது, விருந்தினர்களை அழைக்கிறது, அழைப்புதல் தயாரிக்கிறது, யாரு பேசுறது, யார் உரையாளர்கள் அப்படிங்கறது திட்டமிடுறது, அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குறது, இப்படி முதல் நாளிலிருந்தே அந்த வேலையை தொடர்ந்துருவோம். மாதம் முழுக்க அதற்கான வேலைகள் ஒரு ஓரத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது ஒரு இலக்கிய கூட்டத்தை தொடங்குறதும் நடத்துறதும் ரொம்ப சவாலான காரியம் தான்.
1: கண்டிப்பா, ஏன்னா நம்மளுடைய நேரம், நீங்க சொன்ன மாதிரியே நம்மளுடைய நேரம் முழுவதுமே அதுல போயிடும். நம்ம வேலை, நம்ம சாதாரணமா ஒரு வேலை செய்யறோம் அப்படிங்கன்னா அந்த வேலை முடிச்சு அந்த ஆபீஸ் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை முடிச்சு மீதி இருக்கிற நேரத்துல நமக்காக எதுவும் செஞ்சுக்காம அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற இதுல நம்மளுடைய நிறைய நேரம் வந்து அதுக்கு செலவிடணும். ரொம்பவே வந்து நீங்க சொன்னது வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு சொன்னீங்க, ஆனா அது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லயே அதை நம்மளால உணர்ந்துக்க முடிஞ்சது. இப்போ நம்ம முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி எப்போ நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னு கேட்கும் போது எல்லாரும் கொடுத்த ஊக்கம் தான் வந்து எனக்கு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு ஒன்னு நடக்குதுன்னா விருதுகள் அப்படிங்கறது ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம், நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி. சோ நிறைய விருதுகள் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கும் உங்க மனதுல நிற்கும் ஒரு விருது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
0: நான் வாங்கியிருக்கிற ஒவ்வொரு விருதுமே நம்ம படைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைக்கிற அங்கீகாரம் தான். அப்படின்னாலும் எல்லா விருதுகளுமே நினைவில் நிற்பவை தான். நம்மளுடைய படைப்புக்கான ஒரு அங்கீகாரம் தான் அந்த விருது. அப்படிங்கும் போது எல்லா விருதுகளுமே நம்ம நினைவில் தான் எப்பவுமே இருக்கும். அப்படின்னாலும் முதல் விருது எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய முதல் விருது என்னைக்குமே நினைவில் ஒரு ஆழமான இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். கோவை NGP கல்லூரியில் இயங்கிட்டு வர உலகத்தமிழ் பண்பாட்டு மையத்தில் என்னுடைய முதல் விருது சிறந்த இளம் எழுத்தாளருக்கான விருது, பறக்க எத்தனைக்கும் ஒற்றையருகுங்கிற என்னுடைய கவிதை நூலுக்காக வழங்கினாங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பண மதிப்புள்ள ஒரு விருது, ஒரு மிகப்பெரிய அரங்கம், மிகப்பெரிய மேடை, மிகப்பெரிய ஆளுமைகள் கைகளால் விருது வாங்குறேன். அங்கே என்ன இன்னும் எனக்கு கூடுதல் அப்படின்னா, என்னுடைய அப்பா, அம்மா, மனைவி, மகள், உறவினர்கள், நண்பர்கள்னு ஒரு குடும்பமே ஒரு திருவிழா மாதிரி அந்த அரங்கில் இருந்து என்ன பார்த்தாங்க. ரொம்ப தைரியமான, ரொம்ப மிகப்பெரிய உழைப்பாளியான எங்க அப்பா, நான் விருது வாங்குற தருணத்துல, விருதுக்கான ஏற்புரையை நிகழ்த்துற அந்த தருணத்துல கண் கலங்கி அமர்ந்திருந்தார் அப்படின்னு வீட்டில இருந்தவங்க எல்லாம் சொல்லி கேட்கும் போது அது எனக்கு ரொம்பவுமே நிகழ்ச்சியா இருந்தது. அதனால அந்த தருணத்தை என்னால எப்பவுமே
1: மறக்கவே முடியாது. இப்ப இதுல இந்த தருணத்துல எனக்கு ஒரு கேள்வி, ஒரு கவிதை சொல்ல முடியுமான்னு கேட்கணும்னு தோணுது. டக்குன்னு தோன்ற மாதிரி சொல்லலாம், அப்பாவை பத்தின ஒரு கவிதை. ஏன்னா நம்ம அம்மாவை பத்தி அழகான ஒரு கவிதை சொன்னீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இப்ப சொல்லலாம்.
0: அப்பாவை பற்றி என்னுடைய ஒரு கவிதை, அது என்னுடைய சொந்த அப்பாவை பற்றி என்ன கவிதை தான், ஆனா அதுல எல்லா கிராமத்து அப்பாக்களும் இருப்பாங்க அப்படிங்கறதுனால அந்த கவிதையை நான் உங்களுக்கு பகிர்றேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு அப்பாவின் கையெழுத்து. எழுத படிக்க தெரியாத அப்பா கைகள் நடு நடுங்க, ரா, மா, சா, மீ என வங்கியிலோ நான் நீட்டும் மதிப்பின் அட்டையிலோ எப்போதாவது கையெழுத்து போட்டு பார்ப்பார். சமயங்களில் ராமாமி ஆகிவிடும் அது. எழுதி முடித்தவுடன் மீசையை தடவி விட்டபடி பெருமிதமாக சிரிப்பார். காடுமேடெல்லாம் அலைந்து திரிந்தும் தன் முதுகுத்தண்டை அடமானத்துக்கு வைத்தும் பிள்ளையின் பெயரின் பின் வாங்கித் தந்த பட்டத்தால் என்ன சாதித்தாய் என்கிற கேள்விக்கு அந்த சிரிப்பைத்தான் பதிலாக சொல்வேன்.
1: ரொம்ப ஒரு அருமையான கவிதை. நம்ம நம்ம நம்ம படிக்கல அப்படின்னாலும் நம்ம பையனுடைய ப்ரோக்ரஸ் கார்ட்லையும் இல்லை நம்ம அதை சைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நான் என் குழந்தைகளை வந்து படிக்க வச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு பெருமிதமும் ஒரு பெருமையும் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான கவிதை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கேட்ட உடனே வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஓகே. இப்போ இளம், அதாவது யூத்தாக இருக்கிற எல்லாருமே இப்போ நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எழுத்துங்கிறது எப்போ வேணால் எழுதலாம், இப்போ அதுக்கு ஏஜ் வந்து ஒரு லிமிட் இல்லை அப்படின்னாலும் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 டிப்ஸு இல்லை இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்கப்பா, இது ஒரு அட்வைஸா.

0: இருந்தாலும் ஓகே, இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் நல்ல எழுத்துக்களை வந்து கவிதையாவோ கட்டுரைகளாவோ எழுத முடியும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: எழுதணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள், நிச்சயமா அவர்கள் முன்னோடிகளை ஆழ்ந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒண்ணு. இன்னொன்னு, சமகால எழுத்தாளர்களையும் வாசிக்கணும். அது நம்மளுடைய எழுத்து எந்த இடத்துல என்ன தரத்துல இருக்குது அப்படிங்கிறத நமக்கே காட்டுற ஒரு கண்ணாடி தான் அந்த வாசிப்பு அப்படிங்கிறது. வாசிப்பும் எழுத்தும் தொடர் செயல்பாடாக இருக்கணும். அது ஒரு எப்போதாவது எதற்காகவாவது காரணத்திற்காக வர்றதுங்கிறத விட அது ஒரு உத்வேகம், தானாகவே உந்தி தள்ளுற ஒரு செயல்பாடு. அப்போ அது ஒரு தொடர் செயல்பாடாக இருக்கணும். தினமுமே எழுதுறது, தினமுமே வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு 10-20 பக்கங்களாவது வாசிச்சிடணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஒரு நல்ல வாசகனுக்கும் நல்ல எழுத்தாளனுக்கும் அது அடையாளம். அப்புறம் எழுதின கவிதைகளை அல்லது கதைகளை திரும்ப திரும்ப வாசித்து திருத்தி செம்மையாக்குறதுல தான் அந்த கவிதையோடைய இன்னும் அந்த படைப்புடைய அடர்த்தி அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எழுதி முடிச்ச உடனே ஒரு படைப்பு செம்படைப்பாக மாறிடாது. அதுல நம்ம இன்னுமே நிறைய வேலை செய்யணும். தேவையற்ற சொற்களை நீக்கிறது, இன்னும் கூட அந்த கவிதைக்கு அழகு சேர்க்கிறது, அல்லது அந்த கவிதை ரொம்ப நீளமா இருக்கு இன்னும் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு தணிக்கையாளனாக மாறி அதை மேம்படுத்தணும். நம்மளே பண்ணணும் அப்படின்னா அந்த கவிதையோ அந்த படைப்போ இன்னும் அழகாக வெளிவரும். அதுதான் நான் சொல்றது இளைய எழுத்தாளர்களுக்கு.
0: க்ரூம் பண்ணி அழகான ஒரு கவிதையா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக உங்களுடைய எழுத்து வந்து எதை நோக்கி இருக்குது, இல்லை வாசகர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய படைப்பு எதை பத்தியானது?
1: வேலை பளுவின் காரணமா என்னுடைய நூல்கள் வெளிவருவதில் கொஞ்சம் தாமதமாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கவிதை தொகுப்பும் ஒரு கட்டுரை தொகுப்பும் தயார் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் இந்த ரெண்டுமே வாசகர்கள் கைகளுக்கு வந்து சேரும்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர். ஸோ இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நாங்கள் கேட்ட கவிதைகளும் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடித்த கவிதை இல்லை, இப்போ நான் வந்து நம்மளுடைய ரசிகர், அதாவது நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டுட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த கவிதையை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த கவிதையை சொல்லுவீங்க?
1: இவ்வளவு நேரமும் ரொம்ப அழகான கேள்விகளால் என்னுடைய கவிதைகளை இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்த்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு கவிதையை பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன்.

0: தாய்மனம் கவிதையினுடைய தலைப்பு. பழைய போத்தல்கள், உடைந்த குடங்கள் என எல்லாவற்றிலும் வளர்கின்றன அவளது செடிகள். அவளது குழந்தையைப் போல வளர்கின்றன வளர்ப்பு பிராணிகள். பொம்மைகளோடு உறங்குவாள், பறவைகளுக்கு உணவு ஊட்டுவாள். தன்னை ஏமாற்றி விடுபவர்களை குழந்தையைப் போலவே மன்னித்து விடுவாள். அவளது குழந்தைதான் திருமணமாகி பல ஆண்டுகளாக கருவாகி கொண்டிருக்கிறது அவள் வயிற்றில்.
1: கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு கவிதை. ஸோ கேட்ட ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸோ இவ்வளவு நேரம் எங்களுடைய நிலையத்துக்கு வருகை தந்து நிறைய கவிதைகளையும் நிறைய உணர்வுகளையும், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகட்டும், ஒரு எழுத்தாளருக்கு என்ன தேவை, எப்படி பார்க்கணும், எவ்வளவு தூரம் வாசிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார்.
0: மிக்க நன்றி.
1: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க கவிஞர், எழுத்தாளர் ரா பூபாலன். நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. FM Rainbow 103 கோவையில் இனி பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம். வழங்குகிறார் சௌமியா.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய போகும் தலம் என்ன தெரியுமா? கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி. கும்பகோணம் மாயவரம் ரெண்டு ஊருக்கும் நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் கதிராமங்கலம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமம் எப்படி இருந்தது? புழுதி படிந்த சிறிய கிராமம், கோவிலை சென்றடைய சாலை வசதி கூட இல்லை. அந்த குறுகலான தெருவில் தான் நம்ம பயணிச்சு போனோம். பந்தநல்லூர் கதிராமங்கலம் சாலையிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே திருக்கோயில் வந்துடும். சாலையிலிருந்து நீண்ட குறுகிய பாதையில் பயணித்தால் திருக்கோயிலை அடையலாம். அங்கிருந்து ஒரு 10 அடி நடந்தா திருக்கோயில் வந்துடும். இப்ப அந்த கோயிலுக்கு போவோமா? இயற்கை சூழல் மிக மிக அமைதியான சூழல்ல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல வனம் சூழ்ந்த இடம், அதில் குடிகொண்டுள்ளதால் வனதுர்கையானாள். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள திருக்கோயில் 3 நிலை கொண்ட 5 கலசங்களுடன் கூடிய கிழக்கு பார்த்த சிறிய ராஜகோபுரம். சரி, அம்மனின் கருவறை எப்படி இருக்கு பார்ப்போம். அம்மனின் கருவறைக்கு மேல் 1 கலசத்துடன் கூடிய ஏகத்தள விமானம் அமைஞ்சிருக்கு. திருக்கோயிலுக்குள்ள நுழையிறோம், நேர கருவறை இருக்கு. அம்மனின் திருவுருவத்திற்கு எதிரே சிம்ம வாகனம். அம்மனின் கர்ப்ப கிரக வாசல்ல பார்த்தா சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சாமுண்டி, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, சித்ததாயினி, காத்யாயினி, காளராத்ரி, மகாகௌரி ஆகிய தெய்வங்களோட சிலா ரூபங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நவதுர்கையில இவள் வனதுர்கா என்று அழைக்கப்படுகிறாள்.

தமிழ்நாட்டில் வனதுர்கைக்கான தனிக்கோயில் இது மட்டுமே. இதுவே கோயிலின் சிறப்பு. சரி, அம்பாளை தரிசிப்போமா? கருவறையில் அம்பாள் வடக்கு நோக்கி அமைந்துள்ள சிலாரூபம். சுமார் 6 அடி உயரம், 4 கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் வாழ் சூலாயுதம் சங்கு சக்கரத்தை ஏந்தி பத்மபீடத்தில் காட்சியளிக்கிறாள். வலக்கையை சாய்த்தபடி அருள் பாலிக்கிறாள். அபயஹஸ்தம், நாம் வந்து அதை அபயஹஸ்தம் என்று சொல்வோம், ஆனால் சிறிது சாய்த்திருப்பதால் அது அபய வரத ஹஸ்தம் என்று சொல்கின்றனர். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, குங்குமார்ச்சனை செய்யும் போது அந்த ஹஸ்தத்திலிருந்து வியர்வை முத்துக்கள் துளிர்ப்பதை நம்மளாலேயே பார்க்க முடியுது. இத்திருக்கோவிலின் சிறப்பாக இது சொல்லப்படுகிறது. அம்பா துர்கா மற்ற திருக்கோயிலில் எப்படி காட்சி அளிக்கிறாள்? மகிஷாசுர மர்த்தினியாகவும் சிம்ம வாகினியாக காட்சி தருவாள். இங்கு மகாலட்சுமி அம்சத்தையும் சேர்ந்தே தாங்கியுள்ளதால் தாமரை மலர் மேல், அதாவது பத்மபீடத்தில் காட்சி அளிக்கிறாள். வலது மேற்கரத்தில் சக்கரமும், இடது மேற்கரத்தில் சங்கும், இடது கீழ்கரம் வந்து இடுப்பில் கை வைத்த எழிலான பாவனையில் நெடிது உயர்ந்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள் அம்பாள். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கூரை இல்லாமல் தான் அம்மனின் கோவில் இருந்ததாம். பின்புதான் விமானம் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. விமானத்தில் ஒரு துவாரம், துவாரத்தின் மூலம் மழை வெயில் அம்மன் மீது படும்படியான அமைப்பு. ஒவ்வொரு நாளும் இரவு அம்மன் காசிக்கு இத்துவாரம் வழியாக செல்வதாக ஐதீகம். அதாவது ஒரு நாள் இரவு போய் காசியில் தங்கிவிட்டு மறுநாள் வந்து விடுகிறாளாம். அகத்திய மாமுனிக்கு பிரத்யக்ஷமாக இந்த வனதுர்கை அருள் புரிந்தாளாம். அம்மனை பிரதிஷ்டை செய்தது அகத்தியர்தான் என்று சொல்லப்படுகிறது. மார்கண்டேயனின் ஆயுளை வேண்டி தந்தையான மிருகண்டு முனிவர் இந்த அம்மனிடம் வந்து வேண்டுகிறாராம். அவரை திருக்கடியூருக்கு செல்லுமாறு பணிக்கிறாளாம் வனதுர்கா என்று புராணம் சொல்கிறது. இந்த ஊருக்கு மிக அருகில் ஒரு திவ்ய தேசம் அமைந்திருக்கு. அதான் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான தேரெழுந்தூர், கவி சக்கரவர்த்தி கம்பரின் சொந்த ஊர். இந்த அம்பாளை கவி சக்கரவர்த்தி கம்பர் தரிசிக்காமல் ஒரு நாளும் இருக்க மாட்டாராம். ஒரு முறை பலத்த மழை பெய்து கொண்டிருந்ததாம். மழை காற்றினால் அவருடைய வீட்டின் கூரை வந்து இடிந்து விழுகிறதாம். அப்ப அம்மனை மனமாற வேண்டிக் கொள்கிறாராம். இந்த இரவு எப்படியாவது என்னை இந்த மழையிலிருந்து காப்பாற்றணும் வேண்டிக் கொண்டே தூங்கி விடுகிறாராம். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தால் வீட்டுக்கு அருகில் இந்த நெற்பயிர்களுடைய கதிர்களால இவருடைய கூரை வந்து வேயப்பட்டிருந்ததாம். அதனால அந்த ஊருக்கு பேரே கதிர்வேந்த மங்களம் என்றும், அந்த அம்பாளுக்கு பெயர் கதிர்வேந்த மங்கள நாயகி அப்படின்னு அம்பாளையும் அழைத்தனராம். பொதுவாக ராகுவுக்கு அதிதேவதை துர்கைதான் என்பதால் இத்திருக்கோயிலில் அம்பாளின் திருவுருவமும் அப்படியே அமைந்துள்ளது. முன்பக்கத்தில் அம்பாளின் உருவமும், பின்பக்கம் பாம்பு படமெடுத்து நிற்பதை போல் உருவ அமைப்பும் அமைந்துள்ளது. ஆகம விதிப்படி விநாயகரோட சன்னதி வந்து இல்லாமல் எந்த ஒரு திருக்கோயிலும் அமைவதில்லை. ஆனால் இங்கு விநாயகர் பெருமான் அம்பாளின் உருவுக்குள் இருப்பதாக ஐதீகம். அதனால்தான் அவருக்கு தனி சன்னதி இல்லை. எந்த கடவுளருக்குமே இங்கு தனி சன்னதி இல்லை என்பது அது ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவில் அதனால் அம்பாள் மட்டும்தான். தினம் தினம் ராகு காலத்தில் சிறப்பு வழிபாடு. அதை தவிர ஒவ்வொரு ஞாயிறும் ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்க கூட்டம் அலை மோதுகிறது. எந்த திருக்கோவிலாவது நீங்கள் வந்து வரிசையாக மருத்துவர்கள் உபயோகிக்கும் ஏதாவது பொருள், இந்த தெர்மாமீட்டர், ஸ்டெத்தோஸ்கோப் இதையெல்லாம் மாட்டி வைத்திருப்பதை பார்த்திருக்கீர்களா? இந்த திருக்கோயிலில் இருக்கு. இந்த திருக்கோயில் சுற்றி வரும்போது செவ்வறு முழுக்க ஒரே ஸ்டெத்தோஸ்கோப்புகள் அடங்கிய ஒரு டப்பாக்கள் அங்க வந்து நம்ம பார்க்கலாம். கீழே மருத்துவ கல்வி இத்தனையாவது ஆண்டு என்று மாணவ மாணவிகள் அம்மனை வேண்டி அருள் பெற்று மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருப்பவர்கள், படித்து முடித்து மருத்துவராக இருப்பவர்கள் இங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டெத்தோஸ்கோப்பை இங்க கொண்டு மாட்டியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இந்த திருக்கோயில் நாம் காணும் ஆச்சரியமான விஷயம் இது. சகல தெய்வ சக்திகளும் ஒன்றாகி துர்க்கையாக திகழ்வதால் இவளை வழிபட்டாலே சகல தெய்வங்களை வழிபட்ட பலன் கிட்டும் என்று சொல்லப்படுகிறதால் இத்திருக்கோவிலில் மற்ற தெய்வங்களுக்கு சன்னதி இல்லை. இத்தலத்தின் புராண பெயர் கேட்டால் நமக்கு ஆச்சரியமாகும், ஜீவ மல்லிகா என்கிறார்கள். அப்புறம் குளத்தின் பெயர் சிவகங்கை தீர்த்தம். சுமார் 25 வருடத்திற்கு முன் இந்த கதிராமங்கலம் கிராமம் எப்படி இருந்தது? புழுதி படிந்த ஒரு கிராமம், ஒரு சாலை வசதியற்ற கிராமம். திருக்கோவிலுக்கு குறுகலான தெருவில் தான் போக வேண்டும். எங்கும் புழுதியும் காடும் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு? இன்று சகல வசதியோடு சீரும் சிறப்புமாக இருக்கிறது கதிராமங்கலம்.

0: மங்களம் துர்கை கன கம்பீரமாக தோற்றம் அளிக்கிறாள். அன்றும் இன்றும் என்றும் ஜொலித்த வண்ணம் காட்சியளிக்கும் வனதுர்கா பரமேஸ்வரியை மனமாற உருக்கமாக வேண்டியபடி விடைபெறுகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம், வழங்கினார் சௌமியா.

0: சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரியும், ஈரோடுல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரியும், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பிருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
1: பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக

6:20 கேட்டுட்ருக்கீங்க பூச்செண்டு. இன்றைக்கி இப்போ கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மரக்கடை, ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ஜேடி நாயுடு ஃப்ளைஓவர், உக்கடம், டாட்டாபாத், சின்னியம்பாளையம், சத்தியமங்கலம் ரோடு, அதுக்கப்புறம் சின்னசாமி நாயுடு ரோடு, கணபதி, ரங்கநாதபுரம், அண்ணாசிலை, இந்த பகுதிகளில் வந்து ஹெவியாக டிராஃபிக் இருக்கிறதுனால அந்த சைடில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு 7/25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 9:15 மயிலிறகு, மயில் மார்க் சம்பரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை, பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி. நேர்களே, நாளைக்கு காலையில 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். கலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். சாயங்காலம் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி நர்சிங் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில்

0: ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 29ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச்சந்தையானது களைகட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும்

0: கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
3: புதுசேனா?
2: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோவை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு இனி கேட்கலாம் டீ கடை நிகழ்ச்சி. டீ கடைக்கு வந்திருக்கிறது நான் ஆர்ஜே மனோன்மணி.
2: எஸ் டீ கடையில மனோன்மணி கூட சூடான டீ சாப்பிட்டுட்டு சூப்பரான ஒரு டாபிக்ல நம்ம பேச போறோம். நான் ஆர்ஜே பௌசியா. மனோன்மணி சொல்லுங்க, இன்னைக்கான தலைப்பு?
1: இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நல்லவங்க 4 பேர் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவங்க இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்கன்னே தெரியல, நம்ம கண்ணுக்கே தட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்லவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிருச்சா இல்ல நம்ம பார்வை மாறிடுச்சா என்னன்னு தெரியல. சோ இன்னைக்கு நம்ம டீ கடையில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நல்ல மனசுக்கு இப்பவும் மதிப்பு இருக்கா அப்படிங்கறதுதான்.
2: கேட்டலாமா நேயர்கள்கிட்ட?
1: கண்டிப்பா.
2: முதல் காலர் யார், இங்கிருந்து வணக்கம்.
3: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்பொழுதும் மதிப்பு?
3: நல்ல மனசுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பார்வை வந்து பார்வை மாறுபட்டிருக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம போயிடுது. நல்லவங்களா இருந்தா கூட அவங்க மேலயும் ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அந்த சந்தேகம் தான் அவங்களை வந்து நல்ல மனிதனா இல்லாம ஆக்கிடுறாங்க. ஆனா அவருக்கு உண்மையில நல்ல மனசு இருக்கும். அத வந்து பேசி பழகி அத வந்து அவர் எப்படி இவர் நல்லவரா இவர் எப்படி பழகிறாரு அப்படின்னு பழகி பார்த்தா தானே தெரியும். இவரை பார்த்தா அவர் மாதிரியா இருக்கு, அவர் முகம் ஒரு மாதிரியா இருக்கு, அவர் போக்கே
2: சரியில்லை
3: அப்படி எப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து கற்பனையில போய் நல்ல மனுஷனையும் வந்து அவங்க வந்து
2: நல்லவர்
3: கிடையாதுன்னு அவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா பழகி பார்த்தா தான் எந்த மனுஷன் நல்ல மதிப்பா நல்லவரா இருக்காரா அப்படிங்கறது நல்ல மதிப்பு. ஆனா ஒரு சில பேர் வந்து மதிப்பு கண்டிப்பா இருக்கு, ஏன்னா பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படிலாம் செய்யறாங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அதை பார்த்தே சில பேருக்கு நல்ல மதிப்பு உண்டுங்கிறது என்னோட கருத்து.
2: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி. அடுத்த அழைப்பாளர் யார், இங்கிருந்து வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுக்கரை பெரியசாமிங்க மேம்.
1: ஓகேங்க, சொல்லுங்க. நல்ல மனசுக்கு இப்பவும் மதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
4: நிச்சயமா இல்லைங்கம்மா. அதாவது நல்ல மனசுக்காரன் நம்ம நல்ல மனசோட ஒரு உதவி செய்ய போனோம்னா நம்மளுக்கு வந்து அவமானம் தான் மிச்சமா இருக்குங்க. என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஒரு முறை பேருந்துல போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் அபாயகரமா வந்து ஒரு மோசமான நிலைமையில அந்த படியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு அக்கறையோட பொதுநலத்தோட சொல்றேன், தம்பி அப்படி எல்லாம் போகாதீங்க, எங்கயாவது சைட்ல பட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டான் பாரு உனக்கு தெரியும் அக்கறை
2: அப்படின்னு. ஆமா, சோ நம்ம நல்லதே சொல்ல போனாலும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
2: நீங்க உடைய உங்க ரேடியோ வால்யூம கம்மி பண்ணணும், ஏன்னா நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது. வணக்கம்.
5: வணக்கம், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கல குடசல் பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க.
5: இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு நல்ல மனசுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கம்மா,
2: மதிப்பு இருக்கு
5: கண்டிப்பா.
2: ஆமா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. வணக்கம்.
1: வணக்கம்
6: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: பெருமாளூர்ல இருந்து குமார் சங்கமேஸ்வரன் பேசுறேங்க.
1: ஓகேங்க, சொல்லுங்க.
6: அந்த காலத்துக்கு இருந்ததை விட இந்த காலத்துக்கு வந்து இந்த காலத்துல பாக்குற ஒப்பிட்டு பாக்குற போதுங்க நல்லவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாயிடுதுன்னு தான் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்க சுயதேவியம் மட்டும் ரொம்ப அதிகமா பாக்குறவங்க அதிகமா ஆயிட்டாங்க. அப்புறம் நல்லவங்க பெரியவங்க எடுத்து சொன்னா அதை முழுவதும் கேட்கறவங்க
2: மாட்டீங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. வணக்கம். அடுத்த காலர்.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: குறிச்சியில இருந்து நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க.
7: கால கலிகாலம் மேடம், நல்ல மனசுக்குள்ள இடமே கிடையாது. அந்த
2: காலத்துல
7: நேர்ம ரீதியெல்லாம் இருந்துச்சு.
2: டவுட்டே வேண்டாங்க, கிடையவே கிடையாது.
7: கிடையாதுங்க மேடம்.
2: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு. ஓகே, சில பேர் வந்து கட்டன் ரீட்டா கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
1: சில பேர் பழகி பார்த்தா தான்
2: தெரியும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான கருத்துக்கள் வந்து நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம்.
8: வணக்கம் பௌசியா மேடம். மருதமலையில இருந்து சந்திரன் தேன்மொழி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க.
8: நல்லவங்க இல்லன்னு சொல்லிட முடியாது, நல்லவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது.
2: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. ஓகே.

0: சூப்பர். ஸோ நேயர்கள் எல்லாம் வந்து ரெண்டு விதமான கருத்துக்களையும் இருக்கிறாங்க. ஸோ வந்து பழகி பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம்தான் இல்லையா? பழகி பார்த்தா தானப்பா தெரியும் அப்படின்னு
1: ஆமா.
0: சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து செல்வபுரம் சையத் ரசூல் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, எப்பவுமே நல்ல மனசுக்கு மதிப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட
1: 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம். இந்த நம்பர் பிஸியா இருந்தது அப்படின்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம்.
0: ஓகே. கணேஷ் சிறுமுகையில இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, நல்லவங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல காலமே காலம் கிடையாதுங்க. நல்லவர்களை நம்புவதும் இல்லை, மதிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நல்லதை செய்தால் இன்று பலன் கிடைக்காது, இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமணமுதிர்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா வந்து இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நேயர்கள் எல்லாம் வந்து லைனா மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி
1: ஓகே,
0: நம்ம ஒரு
1: ஒரு
0: சூப்பரான
1: பாட்டு
0: பாடலை கேட்டு
1: கேட்டுட்டு
0: வந்துடலாம்.
1: வந்துடலாம். ஓகே,
0: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: டீ கடை.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை 6:08 சைபாலின் இன்று ஒரு தகவல். 6:52 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: டீ கடை. இன்னைக்கு நம்ம டீ கடையில எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நல்ல மனசுக்கு இப்பவும் மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மேடம் வணக்கம். மேடம், கோவில்பாளையம் மொத்தம் சிவக்குமார்.
4: ஓகே, சொல்லுங்க.
5: நல்லதுக்கு காலமே இல்ல மேடம். பூஞ்சரி பூஞ்சரி, நல்லது செய்ய போனா நமக்கு தான் விரங்கமா வந்து முடியும்.
3: ஓ, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
4: அவ்வளவுதான்.
3: ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு. ஓகே, நேயர்கள் வந்து காலம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வரைக்கும் ஒரு கூப்பிட்ட நேயர்கள்ல வந்து ஒரு 4 பேர் வந்து இல்லைங்க, காலம் இருக்குது, வாட்ஸ்அப்பையும் சேர்த்தும் போது இல்லை இல்லை இருக்கு, நல்லது காலம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி ஒரு 4 நேயர்கள் வந்து இல்லப்பா, நல்லது காலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து சரி சமமா வந்து போய்கிட்டு
4: சில பேர் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களை எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்த காலர்
4: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், போத்தனூர் ராணியம்மா பேசுறேன்.
4: ஓகேங்க, சொல்லுங்கம்மா.
6: ஹலோ.
3: ஆ, சொல்லுங்க.
6: அடுத்த
3: காலர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
7: ஹலோ,
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம்
3: வணக்கம்,
7: செல்லுபுரத்துல இருந்து சலீமா பேசுறேன்.
3: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்போது மதிப்பு இருக்குதா இல்லீங்களா?
7: நல்லது நினைச்சு செஞ்சா என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும்.
3: என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும்.
7: நல்லதுதான் நம்ம செய்யும் போது நல்லதுன்னு செய்யணும். நம்ம செய்யறோம்னு சொல்லி செய்யக்கூடாது, நம்ம செய்யும்போது நம்ம மனசுக்கு நல்லதா செய்யணும், அது நல்லதா நடக்கும்.
3: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு. அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: இடையர்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேன்.
3: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்பவும் மதிப்பு இருக்குதா இல்லீங்களா?
8: நிச்சயமா இருக்குது மேடம்,
3: நிச்சயமா இருக்கு. அதுல என்ன டவுட் போங்க உங்களுக்கு.
8: ஒரு ஏதோ பாக்கறதுக்கு வந்து நல்லதுக்கு மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கு,
3: தெரியும்.
8: இறுதியில் வந்து நல்லவர்கள் தான் வெல்வார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் கம்பராமாயணமும் மகாபாரதமும்.
3: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு. அடுத்த அழைப்பாளர் யாரு?
4: வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ,
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: திருப்பூர்ல இருந்து புனிதா பேசுறேங்க.
3: சொல்லுங்க.
9: இன்னைக்கு செய்யறது உடனே பலன் கிடைக்குமான்னு சொன்னா தெரியாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம செய்த நல்லது வந்து கட்டாயம் கை கொடுக்கும்.
3: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. அடுத்த காலர் எங்கிருந்து? வணக்கம்.
10: நல்லது நடக்குது தள்ளாடி, கெட்டது போகுது முன்னாடி, நல்லது கெட்டது அறியா உலகில் நானும் ஆத்தாடி.
3: ஓகே, அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து? உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா கேட்கும், இல்லைன்னா நாங்க பேசுறதே நாங்க கேக்குற மாதிரி இருக்கு. யார் பேசுறீங்க?
4: வணக்கம்.
11: பரமேஸ்வரன்
4: சொல்லுங்க. நல்ல மனசுக்கு எப்பவும் மதிப்பு இருக்கு.
11: நல்லதுக்கு எப்போதும் காலம் இருக்குதுங்க,
4: இருக்கு.
11: சில பேர் புரியுது, புரிய மாட்டேங்குதுங்க தலைமுறைக்கு. இது சொன்னா புரியுது இல்லைங்க,
4: புரியுது.
11: அதுதான்
3: பாத்துக்கோங்க.

0: சரிங்க, நல்லதுக்கெல்லாம் காலம் இருக்குதுங்க, விஷயம் என்னம்னா
1: புரியல மாட்டேங்குது,
0: அதுதான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து? ஓகே, ஸோ நேர்கள் எல்லாம் வந்து லைனாக கால் பண்ணி இந்த தடவை வந்து யாருக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னா, நல்லதுக்கு நல்லதுக்கு காலம் இருக்குதுங்க, என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி,
1: கடைசியில் நல்லதுதான்
0: ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்.
2: வேர்லாவ்
0: யார் பேசுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது காலர் டியூனாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு கால்ஸு. ஓகே, அடுத்ததாக வந்து நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுது, நல்ல மனசுக்கு காலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிடலாம். அடுத்ததாக வந்து டீ கடை நிகழ்ச்சிக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரேம்நாத். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டானிலிருந்தும் எஸ் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லவங்க இருக்கதானங்க, மழையே பெய்யுது அப்புறம் எப்படி காலம் இல்லாம இருக்கும் அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
1: வணக்கம். கேக்குதுங்க?
3: கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க.
0: நீங்கதான் சொல்லணும்,
3: நல்லதுக்கு காலம் இருக்கு
0: இருக்கு. உங்களுடைய பாயிண்ட் நீங்க குடுக்கறது காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க.
4: காலம் இருக்கு, ஆனா சோதனைகள் நிறைய இருக்கும், அந்த சோதனைகளை வந்து நம்ம தாங்கிக்கணும், கண்டிப்பா நல்லது நடக்கும்.
0: அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
5: பொள்ளாச்சி வேடசந்தூர் மகேஸ்வரி பேசுறேங்க மேடம்.
1: ஓகேங்க, சொல்லுங்க மகேஸ்வரி. நல்ல மனசுக்கு மதிப்பு இருக்கா?
5: நல்லதுக்கு உண்மையவே காலம் இருக்குதுங்க மேடம், ஆனா புரிதல் தான் வேணும், ஆனா பொறுமை முக்கியம்.
0: ஓகே சூப்பர். அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
6: முந்தைய மாதம் வணக்கம் மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர்களுக்கு. நான் கோவைக்கு மேற்கே தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா. நல்லதுக்கு காலம் உண்டு, எப்போதும் வெற்றி வெற்றியே, நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. சோ நல்லதுக்கு வந்து காலம் இருக்கு, கூட சேர்ந்து அது வெற்றியும் பெறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
1: நன்றிங்க
7: நிகழ்ச்சி.
0: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்போது மதிப்பு இருக்குதா இல்லீங்களா?
7: இருக்குது இருக்குதுங்க, ஆனா பொறுமையா இருக்கணுங்க, கொஞ்ச நாளைக்கு
0: கொஞ்ச நாள்
7: காலம் வருங்க.
0: ஓகே சூப்பர். அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம். எல்லாருமே இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான், சந்தர்ப்ப சூழ்நிலைதான் உங்களை கெட்டவனாக்குது, அதனால எப்போதுமே நல்லதுக்கு காலம் இருக்குதுங்க. இன்னைக்கு மனிதாயமானம் மனித நேயம் எல்லாம் சிறப்பா இருக்கு, நிறைய பேர் நல்லவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நல்லதுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க.
0: சரிங்க, யார் பேசுறீங்கன்னே சொல்லலையே.
8: ஆமா,
0: யார் பேசுறீங்கன்னு சொல்லலையே.
8: செல்லப்பன். செல்லப்பன் கோணவைக்கால், போத்தனூர் கோணவைக்கால் புலியும் செல்லப்பனுங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதனால எனக்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. பஸ்ல ஏறினாலும் இடம் குடுக்கறாங்க, நடந்து போனாலும் கூட்டிட்டு போறாங்க, எல்லா இடத்துல எல்லா வகையிலும் பக்கத்துல இருக்கிறவங்கல இருந்து வெளிய எங்க போனாலுமே உதவி. எனக்கு ஒரு மாட்டு கண்ணு தெரியாது, அதனால வந்து என் மனைவிதான் எனக்கு இந்த இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு எல்லா வகையிலுமே வந்து இன்னைக்கு மனித நேயம் வந்து மிக சிறப்பா இருக்குதுங்கம்மா.
0: எல்லா
8: யாரும் ஒரு சிலருக்காக வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குதுங்கம்மா. எல்லாம் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும்.
0: ஓகே சூப்பர். சோ நல்ல மனசுக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கூட சேர்ந்து நமக்கு பொறுமை வேணும், புரிதல் வேணும்,
1: கூடவே சோதனை நிறைய வரும்.
0: நம்ம ஒரு மனோன்மணி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க, நல்ல மனசுக்கு இப்போ மதிப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு நமக்கு வந்து என்ன நல்ல விஷயம் தெரிய வந்திருக்குதுன்னு பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: ஹலோ, கோவை பாப்பம்பட்டியில இருந்து தேவி பேசுறேங்க.
1: சொல்லுங்க,
9: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா. இன்னைக்கு நம்ம டாபிக் நல்ல மனசுக்கு இப்பவும் மதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
9: கண்டிப்பா இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நம்ம எப்பவா செஞ்சது, நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மளோட பசங்களுக்காக அந்த நல்லது நடக்கும்.
1: சூப்பர்மா, நிகழ்ச்சியில இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: யார் பேசுறீங்க? அடுத்த அழைப்பாளர் யார், இங்க இருந்து? வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணைவது மல்லே கவுண்டன் பாளையம் வேணுகோபால் மேம்.
0: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்போதும் மதிப்பு இருக்குதா இல்லீங்களா?
10: மதிப்பு இருக்கு.

0: மேம், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். கெட்டது வந்து காணல் நீர் மாதிரி, நல்லது வந்து மழை நீர் மாதிரி. மழை நீர் நமக்கு உதவும், காணல் நீர் உதவாது.
1: பாத்தீங்களா என்ன ஒரு தத்துவம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து வணக்கம்? ஓகே, அவங்களுடைய லைன் வந்து கட் ஆயிருச்சு. ஸோ நேயர்களெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல மனசுக்கு வந்து இந்த காலத்துலேயும் மதிப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யார், எங்கிருந்து வணக்கம்?
2: ஹலோ, பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து
1: யார் பேசுறீங்க?

0: அடுத்ததா யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, பிரேம்
0: வணக்கம்.
1: பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து.
0: கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: பிரேம், பிரேம்
0: ஓகே. பிரேம் சொல்லுங்க.
1: இப்ப நல்லதுக்கு காலமே இல்லைங்க.
0: நல்லது காலம் இல்ல போங்க. என்னத்த சொல்ல அப்படிங்கிறீங்க?
1: அவங்க வேலையை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடந்தா சரிந்து போயிடுறாங்க. அது நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு நடந்தா சரிந்து போயிடுறாங்க.
0: நமக்கு நடந்தா போதும் அப்படின்றாங்க இல்லீங்களா? ரொம்ப நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜவீதியில இருந்து செல்வசி பேசுறேன்.
3: சொல்லுங்க அம்மா.
2: அது உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு நல்லது நடக்கிறத வந்து சிலது வந்து விட்டு போயிருது. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது வார்த்தை விடுவாங்க, கடும் சொல் பேசுறது, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த நல்லது நடக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி போறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுனா
4: சொல்லுங்க. நல்லதுக்கு என்னைக்கு காலம் உண்டு.
0: என்னைக்கு காலம் உண்டு. ஓகே சூப்பர். அடுத்த காலர்
3: வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம்.
5: ஹலோ
3: கேக்குதுங்க சொல்லுங்க.
5: மனோவிகா சந்திரசேகர்.
3: ஓகேங்க சொல்லுங்க.
5: நல்லவர் மதிப்பு இருக்குங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு எடுத்துதான் கண்டிப்பா நல்லவர் மனதில் வாய்ப்பு இருக்கு.
0: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: டீ கடை.

0: நேர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ கடை. ஸோ இன்னைக்கு டீ கடையில சூடான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல மனசுக்கு
0: இப்போ மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பாப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அவுசியா மற்றும் மனோன்மணி இருவருக்கும் மாலை வணக்கத்துடன். கணக்கப்பாளையம் பாலசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்போ மதிப்பு இருக்கா?
2: அது எப்பவுமே இருக்கு. அது என்னன்னா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் அது புரியும் மக்களுக்கு, நல்ல மனசு செய்யறவங்களுக்கு. ஆனா அதுக்கு உண்டான பவர் அதிகம். அது எப்பவுமே அந்த நல்ல மனசு இருக்கிறவங்களும் எப்பவுமே பாராட்டும். காலமே வரலாறு அவங்களைத்தானே நினைச்சு நிக்குதுன்னு நினைச்சு பாக்குது.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, சோ அடுத்த காலர் யாரெங்கிருந்து? வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சுப்புமா, சுப்புமா பேசுங்க.
1: சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்ப மதிப்பு இருக்குதுங்களா?
3: கண்டிப்பா இருக்கு. நல்ல மனசு எப்பவும் மதிப்பு இருக்குது. வேறு ஒண்ணு நான், ஆனா தேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? நல்ல மனசு இருக்குங்க நாட்டுல.
1: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு. அடுத்த காலர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம், ராமகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது, நல்ல மனசுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வணக்கம்.
0: வணக்கம்.
5: தருமபுரி குணசேகரன்.
0: சொல்லுங்க.
5: நல்லதுக்கு எத்தனை சுவாரஸ்யமா இருந்தாலும் அதுக்கு நல்ல காலம் உண்டு. அதுக்கு பொறுமை பொறுத்துருக்கணுமா. நன்றிமா.
1: ஓகே, சூப்பர். சோ நல்ல மனசுக்கு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, நல்ல மனசுக்கு இப்ப காலம் இருக்குதுங்களா? நல்ல மனசுக்கு வந்து காலம் இல்ல, ஏன்னா உதவி பண்றோம் ஆனா திருப்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். செஞ்சேரி மலை பச்சாக்கோணம் பி எம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க
6: மேடம். இன்னைக்கு நல்ல உங்களுக்கு இடம் இருக்குது மேடம்.
1: ஓகே,
6: ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. இருக்குது,
1: பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம்.
7: அன்ப அறிவிப்பாளருக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது செம்மேடு எஸ்பி ராஜகோபாலுமா. வணக்கம்ங்க.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
7: அம்மா 100% இருக்குது, 200% இல்லீங்கம்மா.
0: அடடே,
1: பாத்தீங்களா,
7: ஒரு 50 வருஷம் ஆயி போச்சுங்க. நல்லதுக்கெல்லாம் காலம் எல்லாம் போயிங்க. இப்ப இந்த இயந்திர யுகத்துல இல்லீங்கம்மா, கண்டிப்பா இல்லவே இல்லீங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றி
0: சொல்லிட்டாரு.
1: ஓகே, சூப்பர். சோ நேயர்கள் வந்து நிறைய, எப்படி சொல்றது, சில பேர் இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. இருந்தாலும்
0: சில பேர் வந்து பொறுமை கண்டிப்பா வேணும், ஆனா காலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: வெயிட் பண்ணணும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா வாட்ஸ்அப்ல யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம்.
0: வாட்ஸ்அப்ல மனுவை சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல மனசுக்கு மதிப்பு அப்படிங்கிறது பணத்தாலையும் பதவியாலையும் அளவிட முடியாத ஒண்ணு, அது மனுஷனோட உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாருன்னா, ஜெயகாந்த் கணபதியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லவனை சுத்தி ஊர் உலகம் இருக்க மாட்டாங்க, நண்பர்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மதிப்பில்ல அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. சோ அடுத்த நேயர் யாரு?
1: அடுத்ததா வந்து வாட்ஸ்அப் மூலியமா குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, நல்ல மனசுக்கு காலம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. விஎன் இளங்கோ சாமி செட்டிபாளையம்ல இருந்தும், நமக்கு வந்து வணக்கம் மட்டும் சொல்லிட்டு நம்ம கேட்ட விஷயத்துக்கு அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, சூப்பர்.

0: மகாதேவன் வெள்ளலூர்ல இருந்து நல்ல மனமும் ஒரு நல்லாமே காலம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரிஷ் இவங்களும் வந்துட்டு காலம் இருக்குது, ஆனால் அவங்க இருக்கும்போது அது கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பொறுமை அப்படிங்கிறத விட காலம் கடந்து அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ மனோன்மணி நீங்க சொல்லுங்க,
1: ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேக்குறோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கடன் கொடுக்க சொல்லி கெஞ்சி கேட்பாங்க. சரி பாவமாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி அவங்க கிட்ட நான் கெஞ்ச வேண்டியதா போயிரும். அப்போ நம்மளுக்கே தோணும், நல்லவங்களுக்கு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணும் சில நேரங்கள்ல. அந்த மாதிரி எல்லாம் தோணிக்கிறாங்க.
0: சோ நல்ல மனசுக்கு காலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது சூழ்நிலைகள் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அடுத்த காலர் யார், இங்க இருந்து வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க, லைன்ல இருக்கீங்க?
0: வணக்கம். ஓகே, அவங்களுடைய லைன் வந்து பிரச்சனை, ஆனால் அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்கனால வந்து என்ன கருத்து அப்படிங்கறத சொல்ல முடியல.
1: சோ இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க?
0: நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்லது பண்றோங்கிறத தாண்டி எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து நல்லது பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க முடியுது. இப்போ நிறைய வந்து யாராவது உடம்பு சரியில்லை அப்படிங்கறது முகநூல்களையோ இல்ல சமூக வலைதளங்களையோ நம்ம வந்து பதிவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான உதவி யாருனே நமக்கு தெரியாது. ஆனா வந்து நிறைய பேர் உதவி பண்றாங்க. சோ நல்ல மனசு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்பவுமே வந்து ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறத நினைக்கிறத விட நம்ம ஏமாந்து போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம ஏமாறவே இல்லைன்னா நல்லவங்க மட்டும்தானே இருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 30+ நேயர்களை வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டோம். அதுல மெஜாரிட்டியா வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்ல மனசுக்கு காலம் இருக்குது அப்படின்னு
1: சொல்லி வேணும்
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ இவ்வளவு நேரம் டீ கடை நிகழ்ச்சியில பங்கு கொண்ட நேயர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் ஆர்ஜே பவுசியா,
1: நான் ஆர்ஜே மனோன்மணி.
0: இணைந்திருங்கள் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம்.
2: அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களே, FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
4: தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4-மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம்

இடத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அட்டல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த 53 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கணேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பின்னர் வரைவு

0: வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலைக் குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000 மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலையடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா ஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி 103 MHz கோவையில் இனி தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும் மஞ்சள் தண்ணிக்கிழங்கு பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அதிகபட்ச விலை 16,439 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,629 ரூபாய்க்கும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,749 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,919 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,489 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,399 ரூபாய்க்கும் ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,222 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,601 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,599 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,199 ரூபாய்க்கும் கோபி கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,002 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,809 ரூபாய்க்கும் மஞ்சள் தண்ணீர் கிழங்கு கோபி கூட்டுறவு விற்பனை சங்கம் அதிகபட்சமாக 16,900 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம்

10,644 ரூபாயும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியின் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை படுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரஸ் சல்ஃபேட், சிங்க் சல்ஃபேட், ஃபெராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ. சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. அதலக்காய் சாகுபடி அப்படிங்கறது தென் தமிழகத்துலதான் நிறைய பண்றாங்க. அதோட மருத்துவ பயன்கள் அதிகமா இருக்கிறதுனால எல்லா பகுதிகளுமே பரவலாக பயிர் சாகுபடி செய்யலாம். அதோட தேவைகள் அதிகமா இருக்கு. இதை எப்படி சாகுபடி செய்யலாம், இத பத்தியெல்லாம் தான் சொல்ல போறாங்க பேராசிரியர் சிவசங்கரி அவங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
1: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பாகற்காய் குடும்பத்தை சார்ந்த பயிர். இந்த பயிர் பொதுவா பார்த்தோம்னா தென் தமிழகத்துல அதிகமாக காணப்படக்கூடிய

உடைய ஒரு முக்கியமான மூலிகை மற்றும் ஒரு காய்கறி பயிராகும். இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மொமாடிகா சிம்பளேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர், மூலிகை பயிராகும். நிறைய மருத்துவ குணங்கள் அந்த அதலக்காயில் இருக்கு. இது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது, மஞ்சள் காமாலைக்கு ஒரு நிவாரணமாக இருக்குது, புற்றுநோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டது, அதே போல வயிற்றில் இருக்கக்கூடிய குடற்புழுக்களை நீக்கம் செய்ய உதவுகிறது, உடல் அறைய குறைக்கிறதுக்காகவும் இந்த அதலக்காயை பயன்படுத்துகிறாங்க, மூட்டு வலியும் நிவாரணத்துக்காகவும் இது பயன்படுகிறது. பொதுவாக பார்த்தோம்னா உழவர் சந்தையெல்லாம் போகும்போது நிறைய வாசல்லையே பார்த்தீங்களா இந்த அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகக்காய் மாதிரியே தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் பாகக்காய் பார்த்தீங்களா நல்ல நீளமாக இருக்கும், நல்ல தடிமனாக இருக்கும். ஆனால் இந்த அதலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்னதாக ஒரு 10 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அதே போல் சைஸு சின்னதாக இருக்கும், ஒரு மாதிரி பாகக்காயோட சின்ன சைஸ் அப்படி இருக்கும். இந்த அதலக்காயில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. இதில் ஏன் சர்க்கரை நோயை இதை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோமா, இதில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் வந்து பார்த்தீங்களா கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை வேகமாக கட்டுப்படுத்துதான். அதே போல் இது வந்து மஞ்சள் காமாலைக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கிறது. அதலக்காய் கல்லீரில் பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் மஞ்சக்காமால பாதிப்பு உள்ளவர்கள் வந்து பார்த்திங்களா இந்த உணவில் சேர்த்துக்கிறதுனால நல்ல கல்லீரல் வந்து பார்த்திங்களா நல்ல பலமாகும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய லீச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து பார்த்திங்களா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, புற்றுநோய் கிருமிகளையும் அழிக்கிறதுக்காக அதலக்காயில் வேதிப்பொருள் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் எப்படி பாகக்காயை நம்ம சாப்பிட்றதுனால வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் வந்து நீக்கம் பண்ண முடியுதோ அதே போலவே இதில் உள்ள கசப்பு சத்து வந்து பார்த்திங்களா வயிற்றில் உள்ள நச்சு கிருமிகளையும் அதே போல குடற்புழுக்களையும் எளிதாக வெளியேற்றுகிறது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்களா உடல் எடை குறைப்பில் நிறைய பேர் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதுக்கு ஒரு முக்கியமான இது காய் வந்து பார்த்திங்களா இதுமே தான், அதலக்காய் மேதான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் அதிக அளவு நார் சத்து இருக்கு. இதனால என்ன பண்ணணும்னா நார் சத்து மட்டும் இல்லாமல் இந்த காய் வந்து பசியை கட்டுப்படுத்தி உள்ள உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இது மட்டும் இல்லாமல் வாத கோளாறுகள், கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் அவதிப்படுறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த மருந்தாக அதலக்காய் பயன்படுகிறது. இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவ பயிராகும். கோவில்பட்டி, விருதுநகர் அந்த மாதிரி இடங்களில் வந்து அதலக்காய் வந்து ஒரு சிறந்த பயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது பொதுவாக சாகுபடி செய்வதற்கு பார்த்தோம்னா வடிகால் வசதி உள்ள மண் தான் தேவைப்படும். கரிசல் மண் அப்படி இல்லைன்னா செம்மண், இந்த மாதிரி வண்டல் மண் வந்து இதனுடைய சாகுபடிக்கு மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இதனுடைய தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நல்ல வறட்சியான தட்பவெப்பநிலை இல்லை மிதமான தட்பவெப்பநிலையில் இந்த பயிர் சாகுபடிக்கு தேவைப்படும். பொதுவாக பார்த்தீங்களா தென் தமிழகத்தில் கோவில்பட்டி, விருதுநகர் இந்த பகுதிகளில் பருவமழை காலங்களில் பொதுவாக நவம்பர் முதல்ல ஜனவரி வரை இந்த காலங்களில் இந்த அதலக்காயை சாகுபடி செய்கிறாங்க. தென் தமிழகத்தில் இது இயற்கையாகவே அதிகமாக விளையக்கூடிய ஒரு காய்கறி பயிராகும். இந்த அதலக்காயை சாகுபடி செய்வதற்கு நிலத்தை 2-3 முறை நல்லா உழுகணும். அப்புறம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோம்னா மக்கிய தொழு உரம் வந்து 10 டன் அளிக்கணும். அதலக்காய் 2 படி இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. ஒன்று வந்து விதைகள், அப்படி இல்லைன்னா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்குகளை எடுத்தும் இதனுடைய இனப்பெருக்கம் செய்யலாம். இது பொதுவாக வந்து பார்த்தோம்னா 3x3 மீட்டர் அளவில் பாத்திகள் அமைச்சு அதில் வந்து கிழங்குகளை நடவு செய்வாங்க. இதுவே வந்து இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பாத்திகளில் தான் பொதுவாக நடவு செய்யப்படுகிறது. இதனுடைய நடவு முறை இதனுடைய இடைவெளின்னு பார்த்தோம்னா 30-10 சென்டிமீட்டர் இடைவெளிகளில் விதைகளையோ இல்லைன்னா கிழங்குகளையோ நடவு செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்யும் போது முதல் தண்ணீரும் நட்ட 3வது நாள் உயிர் தண்ணீரும் கொடுக்கணும். அதே போல 7-10 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாய்ச்சினால் போதுமானது. அது பொதுவாக முக்கியமாக இதில் செய்யக்கூடிய ஒரு பின்சை நேர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கொடி வகை பயிர். அதனால் எப்படி பாகக்காய்க்கு நம்ம வந்து பந்தல் அமைக்கிறோமோ அதே போல் இது பொதுவாக வந்து பார்த்திங்களா வணிக ரீதியாக அதிக அளவு விவசாயிகள் பயிரிடுவதில்லை. ஆனால் வந்து பார்த்தோம்னா இதனுடைய அதலக்காய் 1 கிலோவே பார்த்தோம்னா நம்ம உழவர் சந்தையிலையும் மற்ற இடங்கள்லையும் பார்த்தோம்னா 1 கிலோவே 200-300 ரூபா விலை விற்குது. அதனால் விவசாயிகள் வந்து ஒரு பயிராக சாகுபடி செய்து வருமானம் ஈட்டணும். இது வயலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய வேலி அமைச்சோ இல்ல சிறு பஞ்சல் அமைச்சோ கொடிகளை படர விடலாம். ஆரம்ப காலத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்ன பார்த்தீங்களா பந்தல் அமைக்கிறது, அப்படி இல்லைன்னா வேலி அமைச்சு ட்ரெல்லிஸ் மூலமாகவும் கொடிகளை ஏற்றி விட்டோம்னா
காய்கள் காய்க்கிறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். அதே போல செடிகள் வளரும் பருவத்தில் முக்கியமாக செய்யக்கூடியது என்ன

கேட்டீங்களா, கைகளை எடுக்கணும். களை எடுக்கிறது ஒரு முக்கியமான, அது அப்பதான் நிலத்தை வந்து நல்லா சுத்தமாக வச்சிருக்கலாம். இல்லைனா என்னன்னு கேட்டினா, எப்படி பாகற்காயில வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் போலவே இந்த பயிரும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் அதலக்காய் சாகுபடி பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள்.
1: பொதுவா அறுவடை பார்த்தோம்னா எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடிகள் நட்ட ஒரு 45-60 நாட்கள்ல பூ பூத்து பிஞ்சுகள் இறங்கும். பொதுவாக இதை அறுவடை செய்யறது வந்து பார்த்தீங்களா, வாரத்திற்கு 2 தடவை பண்ணலாம். காய்ந்தால பழுத்த பழங்களை இதெல்லாம் விட்டுட்டு நல்ல பச்சை நிறமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளதை இளங்காய்களை தான் அறுவடை செய்து சந்தைக்கு அனுப்பணும். பொதுவாக காய்ந்ததெல்லாம் அறுவடை பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்பப்ப வயல்ல இருந்து அப்புறப்படுத்தி விடணும். அதே போல பழுத்த காய்களையும் நம்ம வயல்ல இருந்து அப்புறப்படுத்தி விடணும். இல்லைன்னா அந்த காய்ந்த காய்களும் சரி பழுத்த காய்களும் சரி நோய்கள் வருவதற்கு ஒரு இதுவாக இருந்துடும். அது பொதுவாக பார்த்தோம்னா இது ஒரு பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த பராமரிப்பு செலவுல அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதலக்காய். நம்மளுக்கு வந்து சந்தையில 1 கிலோவே பார்த்தோம்னா 150-300 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதால் விவசாயிகள் ஒரு சிறந்த குறுகிய கால லாபகரமான பயிராக சாகுபடி செய்யலாம். அதே போல இதில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழை ஈக்கள். இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, எப்படி பாகற்காயில் பழை ஈக்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்ட காய்கள் இல்லைன்னா கீழே விழுந்த காய்களை சேகரிச்சுட்டு அதை வந்து ஆழமான குழியில் போட்டு இந்த பழ ஈக்களினால பாதிக்கப்பட்ட காய்களை அழிச்சிருவோம். அதே போல இங்கேயுமே அதே போலதான் செய்யணும். இது மட்டும் இல்லாம பல ஈ கவர்ச்சி பொறிகளையும் நம்ம வயல்ல 1 ஏக்கருக்கு 5 அமைப்பதன் மூலமும் இந்த பழையின ஈக்களை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மாலத்தியான் 20 மில்லி கலந்த நச்சு உணவு பொறிகளையும் கொண்டு இந்த பழ ஈக்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இதில் முக்கியமாக வரக்கூடிய பூச்சி என்னான்னு பார்த்தோம்னா வண்டு வகைகள். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சாதாரணமாக வண்டுகளை கைகளை பிடிச்சி அழிக்கலாம். அப்படியே தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வேப்பெண்ணெய், அதாவது 3% 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி கலந்து, அல்லது அப்படி இல்லைன்னா வேப்பங்கொட்டை சாறு 5% கொண்டு தெளிப்பதன் மூலமும் இந்த வண்டுகளை அழிக்கலாம். அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அசுபனி மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சி. இதை கட்டுப்படுத்துவதற்காக 10 இல்லைன்னா 15 மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளையும் அமைப்பதன் மூலமும் கட்டிவிட்டோம்னா நடவு வயலில் அஸ்வினியில்னா சாறு உறிஞ்ச பூச்சிய தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா உயிரியல் முறைப்படியும் இதனை அஸ்வினி

மற்றும் சாறு உறிஞ்ச பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறைப்படி பவேரியா பாசியான, அப்படி இல்லைன்னா வெர்டிசிலியம் வெக்கானி அப்படின்னு சொல்ற பூஞ்சாணங்களை லிட்டருக்கு 5 கிராம் கலந்து தெளிக்க வேண்டும். அதே போல அதலக்காயில வரக்கூடிய 2 முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய். இதுவுமே வந்து பாத்தீங்களா பாகற்காயை தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய்கள் ஆகும். சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய். சாம்பல் நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்காக நனைக்கக்கூடிய கந்தகத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது 2 கிராம் அல்லது கார்பன்டசிம் 1 கிராம் மருந்த 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிப்பதன் மூலம் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்தலாம்.

இதுவே அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு மேங்கோசப் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் அல்லது மெட்டலாக்சில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். இதில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வைரஸ் நோய் என்னன்னு கேட்டிங்களா, அதில் காயில் மஞ்சள் தேமல் நோய். இதனை பார்த்தோம்னா இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்களா, இலைகளில் பச்சையம்லாம் மறைஞ்சிரும், இலைகள் மஞ்சள் நிறமாக ஆகிடும், இதெல்லாம் செடிகள் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படும், செடிகளில் வந்து காய் பிடிப்பு இருக்கும் தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். இதனால் கிழங்குகளுமே வந்து இதனால் என்ன ஆகுனு கேட்டிங்களா, ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கும் பரவும். அதனால கிழங்குகள் நடவு செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல விதைகள் மூலமா உற்பத்தி செஞ்சாலும் சரி, கிழங்குகள் மூலமா உற்பத்தி செஞ்சாலும் சரி, இந்த மஞ்சள் தேமல் நோய் ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கும் பரவும். அதனால நோய் தாக்காத வயலிருந்து இந்த காய்களையும் சரி விதைகளையும் வாங்கி நடவு செய்வதன் மூலமும் நம்ம இதனை கட்டுப்படுத்தலாம். இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து வெள்ளை ஈக்கள் மூலமாக பரவக்கூடியது. இதை வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். நடுவயில அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா மஞ்சள் தேமல் நோய் அந்த பாதிக்கப்பட்ட செடிகளை வேரோடு பிரிங்கி அந்த நடுவயிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆரம்ப காலத்திலேயே வேப்ப எண்ணெய் தெளிக்கிறதுனாலையும் இந்த மஞ்சள் தேமல் வரக்கூடியதை கட்டுப்படுத்தலாம். அதில காயில வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்துவதற்கு பொதுவான தடுப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். எல்லா கொடிவகை காய்கறி பயிர்களையும் கோடை உழவு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல அதில காயிலும் கோடை உழவு செய்யணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா, நடவுக்கு முன்னாடி நிலத்தை நல்லா ஆழமாக உழுவணும். அதனால என்ன ஆகுன்னா, மண்ணில் குடியில மறைஞ்சிருக்கக்கூடிய பூச்சிகள் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் எல்லாமே வெளியில வந்து வெயில்ல கோடை விளைவு செய்யறதுனால நல்லா அடிக்கக்கூடிய வெயில்னால அழிஞ்சிடும் இந்த பூட்டு புழுக்கரும் சரி முட்டைகளும் சரி. அதே போல உயிரியல் முறைகளை பின்பற்றுவதனாலையும் நம்ம பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். உயிரியல் முறைப்படி அப்படின்னா பார்த்தோம்னா என்னன்னா, நிலம் தயாரிக்கும் போதே பாத்தீங்களா 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் நம்ம நடவு வயல்ல போடுறதுனால என்ன ஆகுனு கேட்டிங்களா, பூச்சியின் மட்டும் நோய் வரதை கட்டுப்படுத்தலாம். இது போல தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, தொழு உரம் போடும் போதும் சரி, ட்ரைகோடமா விருடி எல்லாம் 1 கிலோ வந்து கலந்த நிலத்துல இடும்போதும் சரி, நம்ம வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம பொதுவான தடுப்பு முறைகள் பாத்தீங்களா, களை மேலாண்மை, வயலையும் வரப்பையும் நம்ம நல்லா சுத்தமாக களைகள்லாம் இல்லாம சுத்தமாக வச்சிருக்கோம். இதனால பூச்சிகள் மற்றும் நோய்கள்லாம் வராம முக்கியமான பயிரை வந்து பாதுகாத்து அதிக மகசூல் பெறலாம். எனவே கொடிவகை காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பாகற்காய் குடும்பத்தை சார்ந்த அதலக்காய் என்னும் சொல்லக்கூடிய சத்துமிக்க மூலிகை மற்றும் காய்கறி பயிரை சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து குறுகிய கால பயிர், அதிக அளவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, பராமரிப்பும் வந்து பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப கம்மி, குறைந்த அளவில் பூச்சிக்கொல்லிகளும் சரி பூஞ்சான கொல்லிகளையும் பயன்படுத்தி அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த காய்கறி பயிர். என விவசாயிகள் சாகுபடி செய்து அருக வருமானம் ஈட்ட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அதலக்காயை பத்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 94 432 06 004. வணக்கம்.

இதுவரைக்கும் அதலக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள்ல எப்படி நடவு செய்யறது, பூச்சி நோய் தாக்குதல் வந்தா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அறுவடை எப்படி செய்யலாம், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ண முடியும், இதுல மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கிறதுனால சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, விலையும் நிறைய கிடைக்குது, அதனால அதலக்காய் சாகுபடியை எல்லாருமே செய்ய முன்வரலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ. சிவசங்கரி அவர்கள்.

0: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலம்

0: மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா?
5: அப்போஸ்னா
4: இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு.
5: ஆஹா.
4: ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
6: இத்துடன் இன்றைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு யானேஷ்குமார் கூறினார்.

தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும்

அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேயர்களே, நமது FM Rainbow 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. இனிமை என்றால் நினைவுக்கு வரும் சில குரல்கள் காலத்தை கடந்தும் நம் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தமிழ் திர இசையின் பொற்காலத்தில் தனது தேனினும் இனிய குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றவர். உற்சாகம், துள்ளல், மென்மை, உணர்வு என ஒவ்வொரு பாடலுக்கும் உயிர் கொடுத்த அற்புத குரல். தன்னுடைய தனித்துவமான குரலால் ரசிகர்களின் மனதை வென்ற பின்னணி பாடகிகளில் குறிப்பிடத்தக்கவர். 1950 மற்றும் 1960களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் ஏராளமான பாடல்களை பாடி தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். யார் அந்த நட்சத்திரம்? ஆம் நேயர்களே, இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி. இவரது குரலில் குழந்தைத்தனம், குறும்பு, நாட்டுப்புற மனம், இனிமை என பல உணர்வுகள் இயல்பாகவே வெளிப்பட்டன. அதனால் நகைச்சுவை பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், காதல் பாடல்கள், தாலாட்டுக்கள் என பல்வேறு வகையான பாடல்களில் அவர் சிறப்பாக பாடி ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார். 1938 ஆந்திர மாநிலத்தில் பிறந்த கே. ஜமுனாராணி தனது 7வது வயதில் தியாகையா என்ற படத்தின் மூலம் திரையுலகில் பாடகியாக அறிமுகமானார். இவரது பெற்றோர் கே. வரதராஜலு, கே. திரௌபதி. இவர் ஆர். சுதர்சனம் இசையில் தெய்வப்பிறவி திரைப்படத்தில் பாடிய காலை வயசு பாடலை யாரால் மறக்க முடியும்? இதோ அந்த பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு.

9 மணி 22 நிமிடம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி. இவர் குழந்தைத்தனமான குரலுக்கு சொந்தக்காரர். 1952 வெளிவந்த கல்யாணி என்ற படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமானார். கமல்ஹாசன் நடித்த நாயகன் படத்தில் இளையராஜா இசையில் இடம்பெற்ற நான் சிரித்தால் தீபாவளி என்ற பாடலையும் ஜமுனாராணி பாடியுள்ளார். காலை வயசு கட்டான சைசு செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டொன்று கேட்டேன் காட்டில் மரம் சின்ன சின்ன சிட்டு காவேரி தாயே உங்க மனசு ஒரு தினசு என்னாலும் சந்தோஷமே யாரடி நீ மோகினி குங்கும பூவே கொஞ்சம் புறாவே மாமா மாமா மாமா ஆசையும் என் நேசமும் என புகழ்பெற்ற பல பாடல்களை பாடியவர். 1940 முதல் 1960 வரை தென்னிந்திய இசை உலகத்தில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்ந்தவர். தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம்

உள்ளிட்ட மொழிகளில் 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். இதோ இவர் ஏ.எம். ராஜாவுடன் இணைந்து பாடிய எங்கள் குடும்பம் பெருசு திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி. இவர் தமிழில் 1952 மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தாரின் தயாரிப்பில் வெளிவந்த கல்யாணி என்ற திரைப்படத்தில் 2 பாடல்கள் பாடினார். சக்சஸ் என்று ஒரு பாட்டும் 1, 2, 3 என்று ஒரு பாட்டும் இவருடைய குரலில் பதிவானது. இந்த 2 பாடல்களும் இவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது.

அதன்பின் மகாதேவி திரைப்படத்தில் சாவித்ரிக்காக இவர் பின்னணி பாடிய காமுகர் நெஞ்சில் நீதி இல்லை என்ற பாடல் இவருக்கு திரை இசை பயணத்தில் ஒரு திருப்பத்தை தந்ததே என்று சொல்லலாம். ஜி ராமநாதன், கே வி மகாதேவன், எஸ் தட்சிணாமூர்த்தி, ஏ எம் ராஜா, டி சலபதி ராவ், டி ஜி லிங்கப்பா, எஸ் பி வெங்கடராமன், எஸ் எம் சுப்பையா நாயுடு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, எஸ் ராஜேஸ்வர ராவ், ஜி கே வெங்கடேஷ், டி ஆர் பாப்பா, வி குமார், இளையராஜா என்று அனைத்து இசை ஜாம்பவான்களிடமும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். இவர் பாடிய பாடல் ஆளுக்கொரு வீடு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி.

நேரம் 9:32 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி. தமிழில் பிரபலமான தொல்லிசை பாடல்களில் இவரும் ஒருவர். திரைப்படங்களில் பின்னணி பாடுவதில் ஒரு புது வகையை செய்ய இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. சாதாரணமாக பாடுவதோடு இல்லாமல் ஓரளவு பாப் இசை எனப்படும் ஜனரஞ்சகமான பாடல்களை பாட இவருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. கேளிக்கை விடுதிகளில் அமைந்த பாடல், கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்களை பாடி இவர் தன்னுடைய சிறப்பான குரலால் பாடி அசத்தினார்.

0: ஆரம்பத்தில் இவர் பரதநாட்டியம்தான் கற்றுக்கொண்டார். இவரது தாயார் திரௌபதி அவர்கள் பெண்களையே கொண்டு அமைத்த வாத்திய குழுவில் வீணை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள்தான் இவர் பாடலை கேட்ட அவருடைய தாயார் இவரை பாடச் சொல்லலாமே என்று நினைத்துள்ளார். அது முதல்தான் பாடுவது என ஆரம்பித்துள்ளார் கே. ஜமுனாராணி. 1998 தமிழக அரசால் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. 2002 கௌரவ விருதான அறிஞர் அண்ணாதுரை விருது தமிழக அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. இதோ இவர் குரலில் ஜனரஞ்சகமான பாடல் எங்கள் செல்வி திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி.
1: மெதிப்போம்

கவிதா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ எல் ராகவன் கே ஜமுனாராணி பாடின பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி.

அநேகமாக வில்லி கதாபாத்திரங்களில் ஏற்றவர்களுக்காக ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். குலைபகாவலி திரைப்படத்தில் இவர் பாடிய ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா என்ற பாடல் பலரையும் கவர்ந்தது. பழம்பெரும் நடிகைகள் எம் என் ராஜம், சூரியகலா போன்ற நடிகர்களுக்கு ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். விடுதி நடனங்கள் பாடல்களா ஜமுனா ராணியை பாடச் சொல்லுங்கள் என்று அழைப்பார்களாம். 1960களில் மாலையிட்ட மங்கையில் மைனாவதிக்காக இவர் பாடிய செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டு இவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அன்பு எங்கே படத்தில் மேலே பறக்கும் ராக்கெட்டு, மின்னல் பூச்சி, ஜாக்கெட்டு என்று பாட்டும் எல்லோரையும் கவர்ந்தது. இந்த பாடலை எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். கே வி மகாதேவனின் இசையமைப்பில் குமுதம் படத்தில் டி எம் சவுந்தரராஜனுடன் இவர் இணைந்து பாடிய மாமா மாமா ஏமா ஏமா என்ற பாடலும் பட்டிதொட்டியெங்கும் பிரபலமான பாடல்களாகும். இதோ இவர் பாடிய பாடல் எங்கள் செல்வி திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் கே ஜமுனாராணி, பி லீலா, எல் ஆரீஸ்வரி இணைந்து பாடிய பாடல் இதோ. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி. சுந்தர்லால் நட்கர்னி மகாதேவி என்ற ஒரு படத்தினை எடுத்தார். இதில் சாவித்ரி பாட வேண்டிய ஒரு பாட்டு. பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதியது. கவிஞர் சொன்னார், இந்த பாடலை ஜமுனாராரியை கொண்டு பாடச் செய்யலாம், குரல் நன்றாக இருக்கும் என்று. இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் முடியாது என்று மறுத்துவிட்டார்களாம். உடனே கவிஞர், ஜமுனாவை பாடச் சொல்லுங்கள், பதிவு செய்த பிறகு கேட்டு பார்ப்போம், நன்றாக வந்தால் நீங்கள் ஊதியத்தை அவருக்கு 2 மடங்காக தர வேண்டும், நன்றாக வரவில்லை என்றால் இன்றைய செலவை நான் தந்துவிடுகிறேன் என்றார். இப்படி இவர்கள் பந்தயம் கட்டிக்கொண்டு இவரை பாட வைத்தார்கள். எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இவரும் பாடினார். காமுகர் நெஞ்சில் நீதி இல்லை என்ற அந்த பாட்டு மிக நன்றாக அமைந்தது. இது இவரது வாழ்வில் நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மன்னாதி மன்னனிலும் பாசமலரில் பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் பாட இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி, டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், ஏ எம் ராஜா, ஷீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், ஜே பி சந்திரபாபு, ஏ எல் ராகவன், எஸ் சி கிருஷ்ணன், பி சுசிலா, பி லீலா, எல் ஆர் ஈஸ்வரி, ஜிக்கி, ஏ பி கோமலா, ஏ ஜி ரத்னமாலா, எஸ் ஜானகி, எம் எல் வசந்தகுமாரி, டி வி ரத்னம், கே ராணி, எம் எஸ் ராஜேஸ்வரி மற்றும் சூளமங்கலம் ராஜலட்சுமி என அனைத்து முன்னணி பாடகர்களுடனும் பல பாடல்கள் இணைந்து பாடி ரசிகர்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர். நீண்ட இடைவெளிக்கு பின் இளையராஜாவின் இசையில் நாயகன் படத்தில் எம் எஸ் ராஜேஸ்வரியுடன் இணைந்து நான் சிரித்தால் தீபாவளி என்ற பாடலை பாடினார். அப்பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைந்தது. அடுத்தது நீ தொடும்போது படத்தில் இளையராஜாவின் இசையில் பாடியவர். 1992 சந்திரபோஸ் இசையில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடலை ஜிக்கியுடன் இணைந்து பாடினார்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி. இன்றும் கே. ஜமுனாராணியின் பாடல்களை கேட்கும் போது பொற்கால தமிழ் திரை இசையின் இனிமை நம் மனதில் மீண்டும் மலர்கிறது. காலம் கடந்தாலும் மங்காத அந்த மெல்லிசை குரலுக்கு இசை ரசிகர்கள் என்றும் நன்றி கடன்பட்டவர்களே. நல்ல இசையும் நல்ல குரலும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதற்கு இவரே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவர் பாடிய பாடல்கள் தொடர்ந்து நம் நினைவுகளிலும் நம் இதயங்களிலும் ஒளித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த பூவுலகை விட்டு பிரிந்தாலும் இவரின் குரல் என்றென்றும் நம் மனங்களில் ஒளித்துக் கொண்டே இருக்கும். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் பின்னணி பாடகி கே ஜமுனாராணி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல எதனா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். ஸோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது any incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ் மனதோடு ரெயின்போ நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி இங்கிருந்தெல்லாம் நேயர்கள் கால் பண்ணாம, நீலகிரி மாவட்டம் இங்கிருந்தெல்லாம் கூப்பிடாம, இது தவிர பிற மாவட்டங்கள்லேருந்து நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு என்ன நம்பரில் கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: 10 மணி 7 நிமிஷம். மனதோட ரெயின்போ வணக்கம்.
1: இரவு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டில இருந்து பீமராஜன் பேசுறேமா.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: படம் சகலகால வல்லவன், பாடல் வந்து அம்மன் கோயிலுக்கு இலக்காளி. அந்த பாடல் குடுமா?
0: இதோ அந்த பாடல்.

0: பதினோரு நிமிஷம் மனதோடு ரெயின்போல லிசனர்ஸ் சாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் வருகூர் வட்டம் மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: அப்பூர்வ சகோதரர்கள் படத்துல வாழ வைக்கும் காதலுக்கும் ஜெய், இந்த பாடல் அன்பின் யாருக்கா கொடுங்க. நன்றி.
0: இதோ அந்த பாடல்.

வாழவைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: காதலுக்கு ஜெய்,
1: வாழ்வுக்கும் பாடலுக்கும் ஜெய், வாழ்வுக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாழ்வுக்கும் பாடலுக்கும் ஜெய்.
2: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

0: மனதோடு ரெயின்போல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணுங்க?
1: அண்ணனுக்கு படத்துல இருந்து சோழ இளங்குயிலே அழகா இருக்கு பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் மனதோடு ரெயின்போ. அடுத்த காலர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுபாம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நான் பாடும் பாடல் படத்துல இருந்து சீர் கொண்டு வா வெண்மேகம் வந்து பாடல் கொடுத்து.
0: இதோ அந்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ லிசனர்ஸ் சாய்ஸ்ல லிசனர்ஸுடைய ஃபேவரட் சாங்ஸை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏழை குணசேகரன்மா.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: வாயுபுலி படத்துல இருந்து ஆப்கார் அண்ணன் குடிமா. நன்றிமா.
0: இதோ அந்த

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பினோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் குளமலை கிராமம் சித்தேமினி புஷ்பம் நிலையத்தில் எல்லோரும் நலமாங்கம்மா.
0: எல்லாரும் நலமா இருக்காங்க. என்ன பாடல் வேணுங்க?
1: ஹலோ,
0: என்ன பாடல் வேணுங்க?
1: உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேங்கிற படத்துல இருந்துங்கம்மா.
0: உம்,
1: உன்னை தொட்டேங்கிற பாடல் போடுங்கம்மா.
0: இதோ அந்த பாடல். ரொம்ப நன்றிங்க.

0: 6:36 மனதோட ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மலபுரம் பேசுறோம்.
0: என்ன பாடல் வேணுங்க
1: சார்? ஐ லவ் யூங்கிற படத்துல இருந்து வானம் பாடி சித்ரா பாடின பாட்டு
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: 103 கோயம்புத்தூர் மனதோடு ரெயின்போல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமிங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: சங்கர் குரு படம் பாடலு சின்ன சின்ன பூவை கண்ணால் பார்ப்போம்.
0: இதோ பாடல் உங்களுக்காக.
1: சரிங்க மேம், நன்றி.

0: 10:46 மனதோடு ரெயின்போடைய அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா.
0: தேன்மொழி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன்ல இருந்து நினைத்தது யாரோன்ற பாடல் போடுங்கம்மா. நன்றிமா.
0: இதோ அந்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு மனதோடு ரெயின்போல இருந்து டாடா பை பை சொல்லி சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே பௌசியா. ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: ஹாய், என் பேரு டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்கு, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாடில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல். குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா, SM யூசுப், எஸ் சௌமியா, KJ ஜெயசுதாஸ் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:40 நம்மை சுற்றி. 7:30 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள் வழங்கும் உரை. 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது எங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா உருகோளம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:50 வசந்த இல்லம் தொடரும். 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. பதினைந்திற்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மகப்பேறு உதவி திட்டம். 2:30 ஊர்ப்புறத்திலே வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பமாக. மாலை 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும். நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். தொடர்ந்து 6:00 பூச்செண்டு. 6:40 முதல் 7:15 வரை டீ கடை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 300 மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 மயிலிறகில் திரை விமர்சனம். படம் ஆண் பிள்ளை சிங்கம், நடிப்பு சிவகுமார் சுஜாதா, இயக்கம் SP முத்துராமன். 10:00 மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பமாக. 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சல்.

சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோடில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:53 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், எல்லாம் ஒரு நாள் மாறும் இப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் பல பேருடைய வாழ்க்கை தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாறும், ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த அவகாசத்தோறும் அந்த பொறுமையோடும் நாம எடுத்துக்கிற முயற்சிகள் தான் நம்ம வாழ்க்கையில நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே ஒரு வழி. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மற்றவங்களுடைய எந்த விஷயத்துக்களும் நாம மூக்கு நுழைக்காம இருக்கணும். நாம நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிந்தால் அடுத்தவர்களுக்கு இன்பத்தை பகிரலாம். நாம பேசி ஒருத்தருக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்கறோம்னா அந்த இடத்துல பேசாம நாம அமைதியா கடந்து போறது எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும். எப்பவுமே பிரச்சனைக்குரிய நபரா நீங்க இருக்காம அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கக்கூடிய நபரா நீங்க இருந்து பாருங்க. எல்லா இடங்கள்லையும் நீங்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் உருவாகும். சோ எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்களா நீங்க இருக்கணும்ன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நாம் நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க. ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

1.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 101.2 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, கிழக்கெனில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது, கடல்களில் உருவாகும் மலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். எஸ், இது பாடலாக எடுத்துக்காதீங்க, நமக்கான படிப்பினியாக எடுத்துக்கோங்க. பல நேரங்களில் ஆசைகள் கூட நகம் மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக வளர்ந்துடுச்சுன்னா நம்முடைய கைக்கே ஆபத்தாயிடும். அதனால் குடும்பமான வரைக்கும் நகங்களை நறுக்கிறது மாதிரி நம்முடைய தேவையில்லாத ஆசைகளையும் நறுக்கிக்கிட்டே இருந்தனா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலை நமக்காக பாட வர்றது எஸ்பிபி இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்கலாம். வாங்க மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதான், மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதான், காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தது யார், நீதான். கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவன் நீதான். உயிரே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய், காணல் நீரை நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய். பூக்களில் உன்னால் சத்தம், அட மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம். விண்மீன் கொண்டு விரலில் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் பூசி தோல் செய்தானோ, உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ, பெண்ணின் உள்ளத்தை கல்லில் செய்து வைத்தானோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வைரமுத்துவினுடைய வரிகளில் ஏ ஆர் ரகுமானுடைய இசையில் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:23:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நீராட நதி தருவேன், நீ துடைக்க முகில் தருவேன், நீ உடுத்த மலர் தருவேன், நீ என் காதலியானால் நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன், நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன், நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன், நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன், உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன், நாள் ஒன்று வீதம் பூ கொண்டு தருவேன்,

கண்கள் தீண்டும் கனவை போல நீ அறியாமல் நான் தொடுவேன், நீ என் காதலியானால். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆசையில் ஓர் கடிதம், திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஹரிஹரனுடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, தேவாவோட இசையில, இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக அடுத்த பாடல் தேவாவோட இசையில ஹரிஹரனோட குரல்ல பாடல் ஒலிக்க இருக்கிறது. சின்னராஜா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:36 நிமிடம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்ல இருந்து, நலம் வாழ இன்னாலும் பாடல் அருமை, தொடர்ந்து வந்த பாடல்களும் அருமை, அசத்தல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்லேருந்து வெரி குட் நைட் கன்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், நாங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வந்தனம், இதயம் தொடும் கானம், இன்பம் தேடும் அமுதம், இனிக்கும் பாடல் சங்கமம், இதற்கு தொகுப்புரை ஆனந்தம், இரவின் பூபாலம் ஆரம்பம், இதுதான் பண்பலையின் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி மாதவரத்திலிருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஹேமலதா, மெட்டு மெட்டு வர்ணமெட்டு நலமாக வாழ இன்னிசை கேட்டு ரசிக்கின்றோம், அசத்தலான அற்புத பாடல்கள், பாடல்கள் தொகுப்பு அருமை நன்றி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாமக்கல்ல இருந்து செல்வராஜ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அவரும் நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தொடர்ந்து நாம் பயணம் செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல், பூந்தேரிலே நீ ஆடவா, உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தம், நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், தாய் அன்பிற்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாதம்மா, தாய் போல யார் வந்தாலும் உன் தாயை போல அது ஆகாதம்மா, உன் மூச்சில் வாழும் புல்லாங்குழல், உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக பி சுசிலாவோட குரல்ல, மூமேத்தாவோட வரிகளில், இளையராஜாவோட இசையில இதோ அந்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:43. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்மளோட நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. யார் அப்படின்றத பாத்துடலாம். கே எம் கார்டன்ல இருந்து எம்ஜி செல்வகுமார் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. புரசைவாக்கத்துல இருந்து சவுந்தரராஜன் கேளடி கண்மணி படப்பாடல் அருமை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பணி கலைப்பிலும் பயண கலைப்பிலும் வந்த எனக்கு நீங்கள் வழங்கிய பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் இதமாகவும் பெரிய புத்துணர்ச்சியும் தந்தது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. தங்கம் சரவணன் நெய்வேலி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. இனிய

இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே நீங்கள் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம், இடம் காலம் மாறும் பொழுதும் என் பாசம் மாறுமா, கிளிகள் காணும் நேரத்தில் மீனாட்சி ஞாபகம், நிலவினில் நானும் பார்க்கின்றேன் நினைவினில் ஆடும் பூமுகம், தாய்மையின் சாயலை உன்னிடம் பார்க்கின்றேன், என் நெஞ்சில் தவிக்கும் நினைவை என் கண்ணில் மிதக்கும் கனவை எடுத்து சொல்லு, ஏ தென்றலே உன் தோளில் சாயவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாட வராங்க, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:49 ஆயிட்டிருக்குது. நாம் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ தான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா பாடல் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருந்ததுனால நேரம் போனதே நமக்கு தெரியல. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிபதேசத்து சூரியனோ, தோளிலின் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே, இசையே மீட்டிடு எனையே, கனலே மூட்டிடு தினமே, பூமகளே உன்னை தேடுகிறேன், பூவினில் வண்டென கூடிடத்தான், வானவில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ, பாலோடு தேனூறும் பாத்திரம், நாள்தோறும் நான் அல்ல மாத்திரம், நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே, வாலிபம் போகுது வாமுள்ளையே, உயிரே காதலின் சுடரே, விழியே பாடிடும் கவியே, ஆயிரம் பூமழை தூவிடுதே, வானமும் பூமியும் வாழ்த்துக்கள் சொல்ல, சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யார் என்று தேடுதோ, ஏதேதோ சங்கீதம் என்ன என்ன சந்தோஷம், நான் பாடவோ உனைத்தான் தீண்டவோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரல்ல, இளைய பாரதியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:54 நிமிடமாகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து நாகர்கோவிலேருந்து சதீஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கற்பூர பொம்மை ஒன்று பாடல் மனதை இனிமையாக்கியதுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்று பழைய நினைவுகளை நிழலாட வைத்த வாய்ப்பளித்த சகோதரிக்கு நன்றின்னு சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் மறுபடியும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ நாம நிகழ்ச்சியில் கேட்க போகிற நிறைவு பாடல் இதுதான். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாய். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் எண்ணெய் உருட்டி வைத்தாய். பகலெல்லாம் கருப்பாய்ப்போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. ஐயையோ, உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்ன? அச்சச்சோ, தொண்டை வரையில் ஏறுமோ? எரிமலையின் கொண்டை மேல் ரோஜாவை நட்டவள் யார்? காதலினும் கணவாய் வழி என் தேசம் புகுந்தவள் யார்? சிறுக சிறுக உயிரை பருகி செல்கிறாள். நாமும் சிறுக சிறுக பருகி இந்த பாடலை கேட்போம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஜெமினி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபியோட குரல்ல, வைரமுத்தோட வரிகளில், பரத்வாஜோட இசையில பாடலை கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப் எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: 哎，阿兄，我去了，阿兄，去了马兄，哎哎，
1: 打了呢。

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:30. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராமானுஜம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:37. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதி

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.

நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

0: நேரம் 5:40 40 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்